நேற்று நேற்று நாளை திரைப்படத்துக்காக இப்பப்பினுடைய இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். 19 ஒரு புதிய ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் தொடர்ந்து எனக்கு அனுப்பி வைக்கலாம். அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூட இணைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனிய காலை நேர வாழ்த்துக்கள் ஜிஆர் சிஸ்டர் நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்து கொள்கின்ற நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர்வழையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்து நாசர் வந்து சொல்லிருக்கிறாரு. இதே போன்று இனிய காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாகவும் சொல்லிருக்கிறாங்க. அன்பின் அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியை சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலிருந்து வீரமணி பாலன் இணைந்து சொல்லிருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம். நிர்மலா குமார் வந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று அன்பான இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். பேருவழி தர்கா நகர் ரம்ஜான் நிந்தாஸ் இணைந்து சொல்லிருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைந்திட வேண்டும் என்று வத்தளையிலிருந்து செல்வகுமார், சுபாசினி, அபில்ஷன், அதே போல அனன்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் மதுகம அம்பேதன பணி மலர விஜயராஜா இணைந்து சொல்லிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அக்கா நானும் நிகழ்ச்சியோடு இன்றைய தினம் சுபகாரியங்களில் இணை அணியும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. புவிப்பேட்டையிலிருந்து விஜயகாந்த் வணக்கம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பருத்துறையிலிருந்து அருள்மொழி சொல்லிருக்கிறாங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக அன்பான காலை வணக்கம் ஜிஆர் சிஸ்டர். இதே நாள் அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதி லலித் வந்து சொல்லியிருக்கிறாங்க புலத் சிங்கத்திலிருந்து. இதே போன்று அன்பான காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றேன்னு சொல்லி ராஜா வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க. குட் மார்னிங் ஹட்டன் கலாதேவி, ஐயாதுரை, முருகதாஸ், சபிக்சன், தவிக்சா எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. கலை தேவி. இதே போல நம்பிக்கை கிராமம் ஹரச்சந்திர அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லமாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 இதே ரத்தினம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. வணக்கம் மக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக தேமோதரை யுகராஜ் பாபா வந்து சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் சகோதரி நீய காலை வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார் மதுஷன், தருண் அனைவருக்கும் பாடல் தாங்க முருகேஷ் தியக்கல வட்டவலையிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று கௌசலாந்தி கிருஷ்ணகாந்தி, அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இனிய அன்பான காலை வணக்கம் சகோதரி, விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு லிந்துலே எல்ஜின் ஸ்ரீதாசன் என்று சொல்லிருக்கிறாரு. இதே போன்று குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நாங்களும் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைத்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு பாடல் தாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து தயாகரன், யதீஸ்வரி, கவஸ்கரன், லலிதா, அதே போன்று எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

ஒலித்து பாடலது மின்சார கண்ணா திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் வெடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 6:07 கொண்டிருக்கிறது. ஒரு புத்தம்புதியொரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு சுறுசுறுப்பையும் அளித்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். மழை பேற்படுத்துக உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் பேஸ்புக்கூடாகவும் இணைந்து கொள்ளுங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. ஹாய் சகோதரி, அன்புடன் இனிய காலை வணக்கம். நான் இருந்து லவ்வா வெளியிலிருந்து ஜெகதீசன். நிகழ்ச்சியில் எங்களை முனைத்துக் கொள்ளுங்க மகன். அதே போல உறவுகள் அன்பான சொந்தங்கள் எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம். இப்படி கந்தையிலிருந்து விஜயகுமார், மகன் பிரதீப் குமார் 22வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார்களாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் வெளிகள் நிகழ்ச்சியினூடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு மனோகரன் வந்திருக்கிறாரு. ஆயுதமான இனிய காலை வணக்கம். வட்டக்குட விமலேந்திரன் வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம். புவனேஸ்வரன் வந்திருக்கிறாரு. சிவா இணைந்து வணக்கம் சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம். ஹரோலினா ஆகாஷ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேபடி கந்திலிருந்து பிரசாந்த் வந்திருக்கிறாரு. சாமிமலை சிங்காரவத்தை தோட்டத்தைச் சேர்ந்த உமா செல்வம், அதே போல நவஜோதி இவர்கள் இருவரும் இன்றைய தினம் திருமண பூர்த்தி ஆண்டை கொண்டாடுகிறார்களாம். அவரை வாழ்த்துகிறார்கள் மகன்மார்கள் 3 பேர். அதே போல குடும்ப உறவுகள் மாமா குடும்பத்தினர் டி கே தினேஷ் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை வசந்தத்தின் வெடிகள் நிகழ்ச்சி ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். இதே போல குட் மார்னிங் சொல்லிட்டு கனகேந்திரன் வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம். கட்டக்கலையிலிருந்து சந்தியாக வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம். டிகோயாவிலிருந்து மேற்பிரிவிலிருந்து ஏசிரி இல்லம் துரைராஜ், மகாலட்சுமி துரைராஜ், லக்ஷன் துவானிஷி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ஹாய் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் சுப காரியங்களில் ஏற்பட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாரு பரமானந்தன் கிளவத்தன் பிரிவு ஹேட்டன்ல இருந்து. ஹாய் சகோதரி, இனிய காலை நேர வணக்கம். டிகோயா புளியாவத்திலிருந்து பால்வின் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். மனைவி ரேணுகா, மகள் டென்ஜி இருவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் செல்வம் வந்திருக்கிறாரு. தேமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தின் அனைவருக்கும் காலை வணக்கங்களோடு ஸ்ரீ ஸ்ருபி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சிவா இணைந்து சொல்லிருக்கிறாரு. நான் நோர்வூட்ல இருந்து அன்பான காலை நேர வணக்கம். எப்படி சுகம்? அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி கட்டுவான் குணபாலன் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம். முருகா பழுவத்தி தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுக ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை வணக்கங்களோடு கிண்ணியா மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாரு. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 102.6 102.8 வசனத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.

இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை, ராகு காலம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் குழப்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் சோர்வு, கடகம் கவலை, சிம்மம் இன்பம், கன்னி துணிவு, துலாம் வேதனை, விருட்சிகம் ஆதாயம், தனுசு அனுகூலம், மகரம் சினம், கும்பம் நன்மை, மீனம் சுகம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் குழப்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் சோர்வு, கடகம் கவலை, சிம்மம் இன்பம், கன்னி துணிவு, துலாம் வேதனை, விருட்சிகம் ஆதாயம், தனுசு அனுகூலம், மகரம் சினம், கும்பம் நன்மை, மீனம் சுகம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் இணைந்து கொள்ள முடியும். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பிரதான செய்தியாக அமைந்திருப்பது ஹொரணை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கின்ற, அதாவது முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கையை 12 அதிகரித்திருப்பதான தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சோகமான தகவலாக இந்த தகவல் இன்றைய தினமும் நேற்றைய தினமும் பேசப்பட்ட ஒரு விடயமாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 6 பேருக்கு சிகிச்சை வழங்கப்படுவதான தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த இல்லத்தினுடைய உரிமையாளர் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருப்பதான தகவல்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வகையாக இந்த விபத்து இடம்பெற்றது என்பது குறித்த விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கின்றன. அது குறித்து நாங்கள் உங்களுடன் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விடயம் நாவலப்பட்டி பிரதேசத்தில் பதிவாகி இருக்கிறது. நாவலப்பட்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், ஓட்டோ மீது மரம் முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட 3 மரணமாக இருப்பதான தகவலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றைய தினம் இவ்வகையான பல்வேறு விபத்துகள் இடம்பெற்றிருப்பதான தகவல்களையும் அதனோடு இணைந்த செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பிரதானமாக கலந்துரையாட இருக்கட்டும். அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம், இந்த பஸ் கட்டண திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு இடம்பெறவிருப்பதாகவும், இதில் இரண்டில் ஒன்றை பார்க்கப் போவதாகவும் கெமுனு விஜயரத்ன அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இவ்வகையான ஒரு சந்திப்பு இவ்வகையான ஒரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பேச இருக்கிறோம். ஜனாதிபதி தலைமையில் ஒரு முக்கியமான நிகழ்வு இடம்பெற்றிருப்பதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விவகாரம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் கடற்படையில் உத்தியோகபூர்வமாக இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது சமுத்திர விஜய கப்பல் என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயம் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கிறோம். அதுபோலவே மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. இணையதளத்தில் பரவுகின்ற AI தொழில்நுட்ப போலி காணல்கள் தொடர்பாக கணினி அவசர தயார் நிலை குழு வகையான ஒரு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த செய்தியை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம். இதனை மையப்படுத்தியதாக இந்த விடயம் வெளியாக இருக்கிறது என்பது குறித்து நாங்கள் இன்றைய தினம் செய்தி கண்ணோட்டத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுபோலவே இன்னும் பல செய்திகள் பத்திரிகைகளில் பிரதானமான செய்திகளாக வெளியாக இருக்கின்றது. தாதியர் சபைக்கு ஆட்சேற்புவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கின்றன. அதே போல அதிபர் சபை தரம் 3 ஆட்சேர்ப்புகள் இடம்பெறவிருப்பதான தகவல்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம். நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சலையை மருத்துவ சபையில் முன்னிலைப்படுத்த வேண்டும், சட்டமா அதிபர் தரப்பில் மன்றில் கோரிக்கை, 10ஆம் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் அறிவிப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இளைஞர், அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அமைப்பை மீண்டும் ஊக்குவிக்கும் வகையில் சாவகச்சேரி பகுதியில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்ட தகவல் குறித்த விடயங்கள் தற்பொழுது மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த கைது குறித்த விளக்கத்தினை போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். அது குறித்த தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் பேசியிருக்கிறோம். நாங்கள் முதலாவதாக இந்த ஹொரணை பிரதேசத்தில் இடம்பெற்ற தீ விபத்து குறித்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். அனைத்து பத்திரிகைகளும் பிரதானமான செய்தியாக அதனை தந்திருக்கிறது. தினகர் பத்திரிகையில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர் பிச்சை கேட்டு முதியோர் எழுப்பிய மரண ஊலங்களால் அதிர்ச்சியில் உழைந்த கிராமம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு அதற்கு வழங்கப்பட்டு முதியோர் இல்ல தீ விபத்து உயிரிழப்பு 12 அதிகரிப்பு சமூக வலைதள பிரபலம் லொக்கு ஐயா கைது நெஞ்சை பதற வைக்கும் நேரில் கண்ட சாட்சியங்கள் என்பதாக அதற்கு உபத்தலைப்புகள் இடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. முதியோர் இல்ல தீ விபத்தில் 12 பேர் பலி, 6 பேருக்கு சிகிச்சை, ஓய்வு காலத்தை கழிக்க வந்த இடத்தில் பரிதாபம், இல்லத்தின் உரிமையாளருக்கு விளக்கமறியல் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது. அதுபோல தமிழன் பத்திரிகையிலும் இது குறித்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. ஹொரணை முதியோர் இல்லத்தில் தீ, 12 பேர் பரிதாப உயிரிழப்பு, நிர்வகித்த பணிப்பாளர் கைது, ஜூன் 11 வரை விளக்கமறியல் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டை உலுக்கிய அங்குர்வா தோட்ட முதியோர் இல்ல தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோருடைய எண்ணிக்கை 12 அதிகரித்திருக்கிற நிலையில் குறித்த முதியோர் இல்லத்தினுடைய பணிப்பாளர் நேற்று 4ஆம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அத்துடன் சந்தேக நபரை ஹொரணை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய எதிர்வரும் 11 தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை குறித்த முதியோர் இல்லத்தில் முதலில் தீப்பற்றியதாக கருதப்படும் இடத்தை புலனாய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன்படி குறித்த கட்டடத்திலிருந்து நீர் இறைக்கும் பம்ப், அதாவது வாட்டர் பம்ப் மற்றும் மல்டிபிளக் இணைப்பில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. அத்துடன் குறித்த பகுதியில் சுமார் 80 மெத்தைகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுவதுடன் அதுவே இந்த தீ மிக வேகமாக பரவுவதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் எனவும் அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். எனினும் தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை உறுதியாக கண்டறியப்படவில்லை என்பதுடன் போலீசார், அரச ரசாயன பகுப்பாய்வாளர் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட தரப்பினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தீ விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான 6 பேர் ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் தீவிர விபத்து பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஹொரணை அங்குருவா தோட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்டிய பொத்தாப்பிட்டிய பட்டகுட பகுதியில் மௌபிய செனஹசே கெடல்லே என பெயரில் இயங்கி வந்த முதியோர் இல்லத்தில் நேற்று முன்தினம் 3 தேதி ஏற்பட்ட திடீர் பயங்கர தீ விபத்தில் 11 முதியவர்கள் உடல் கருகே பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள். அத்துடன் இந்த அனர்த்தத்தின் பொழுது அங்கிருந்த 3 காணவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மேலும் 7 பேர் கடுமையான தீ காயங்களுடன் ஹொரணை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தீ விபத்து ஏற்பட்ட வேளை குறித்த முதியோர் இல்லத்துக்குள் ஊழியர் மற்றும் முதியவர்கள் உட்பட மொத்தமாக 72 பேர் தங்கியிருந்திருக்கிறார்கள். தீ பரவ ஆரம்பித்த நிலையில் விரைந்து செயல்பட்ட பிரதேச மக்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து இல்லத்துக்குள் சிக்கியிருந்த 51 பேரை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட 51 பேரும் தற்போது தற்காலிகமாக பாதுகாப்பான வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான அவசர தேவைகள் குறித்து விசாரணைக்காக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இதுகுறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. பராமரிப்பு நிலையத்தினுடைய தரம், பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் அலட்சிய போக்கு குறித்து விசேட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. டிக்டாக் மற்றும் பேஸ்புக்கில் லொக்கு ஐயா அல்லது இசுரு அனுஷ்கா என்ற பெயரில் தோன்றிய நபரே அந்த முதியோர் இல்லத்தை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தனியார் நிறுவனமாக நடத்தப்படும் இந்த பராமரிப்பு இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழுவும் வசித்து வந்திருக்கிறது. இந்த முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் வசிப்பவர்களை கவனத்திற்கொள்ள 2 ஊழியர்கள் மட்டுமே இருப்பதாகவும் அங்கு ஒருவரை கவனித்துக் கொள்வதற்காக உறவினர்களிடம் மாதம் சுமார் 35,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் அங்கிருந்தவர்களின் உறவினர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஹொரணை நீதவான் தீ விபத்தால் சேதமடைந்த முதியோர் பராமரிப்பு மையத்தை நேற்று காலை, அதாவது ஜூன் மாதம் 4 தேதி நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். லொக்கு ஐயா என்ற இசுரு அனுஷ்கா நடத்தும் இந்த முதியோர் பராமரிப்பு இல்லத்தினுடைய டிக்டாக் மற்றும் பேஸ்புக் சமூக ஊடக கணக்குகளில் கிட்டத்தட்ட 1,000,000 பயனர்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. லொக்கு ஐயா என்ற இசுரு அனுஷ்கா நடத்தும் மௌபிமே செவன மானசிக்க நிவாசி என்ற இந்த முதியோர் இல்லத்தில் முதியவர்களுடன் அவர் சமூக ஊடகங்களில் பதிவிடும் காணொலிகளில் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. வாழ்க்கையில் இது போன்ற ஒரு காட்சியை என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற பாவமான கண்கள் எனக்கு உள்ளன. இது மிகவும் சோகமாக இருக்கிறது. இதற்குள் நான் எரிந்து போயிருக்கலாம் என்று விரும்புகிறேன் என்று அந்த இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை காட்டும் காணொலியொன்று நேற்று முன்தினம் லொக்கு ஐயா என்ற அந்த பிரமுகருடைய பேஸ்புக் கணக்கில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த முதியோர் இல்லம் எந்த ஒரு அரசு நிறுவனத்திலும் பதிவு செய்யப்படவில்லை என்று தேசிய முதியோர் செயலகம் அறிவித்திருக்கிறது. 2024 ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த முதியோர் இல்லத்தில் அதன் உரிமையாளர் உட்பட 5 பேர் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்ட 62 பேரும் 8 முதியவர்களும் அங்கு தங்கியிருப்பதாகவும் தேசிய முதியோர் இல்ல செயலகத்தினுடைய அறிக்கைகள் மூலம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தேசிய முதியோர் இல்ல செயலகத்தினுடைய பணிப்பாளர் சத்ரு மிகுந்து அளித்த தகவலின்படி 5 மேற்பட்ட முதியவர்களை குடியமர்த்தும் ஒரு நிறுவனத்தை நிறுவி பராமரிக்கும் தன்னார்வலர் முதியோர் உரிமையாளர் பாதுகாப்பு சட்டத்தின் விதிகணக்கிழங்கு இணங்க அந்த நிறுவனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இந்த இல்லம் எந்த ஒரு அரசாங்க நிறுவனத்திலும் பதிவு செய்யாமலும் அரசாங்கத்தின் முறையான வழிகாட்டுதலுக்கு இணங்காமலும் இயக்கப்படுவதால் இது தொடர்பாக முறையான விசாரணைகள் மேற்கொண்டும் மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களும் அவரால் சுட்டிக்காட்டி பிரதான விடயங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றைய ஒரு சோகமான விடயம் குறித்த செய்திகளும் பத்திரிகைகளில் பிரதானமான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஓட்டோ மீது மரம் முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட 3 மரணம், நாவலப்பட்டியில் சம்பவம், பிரதேசமே சோகமயம் என்பதாக தமிழன் பத்திரிகை உபத்தலைப்புடன் கூடிய செய்தியாகவும் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முச்சக்கர வண்டி மீது மரம் விழுந்து விபத்து, 3 உயிரிழப்பு. தலைப்பு. நாவல பீட்டியில் சோகம் என்பதாகவே அதே தலைப்பிலே அந்த பத்திரிகையும் தந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அது குறித்தும் நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாவலப்பிட்டி மாப்பாக்காந்த பகுதியில் நாவலப்பிட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது பிரதான வீதிக்கரையில் இருந்த பெரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் பாடசாலை மாணவன் உட்பட மூவர் உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகியிருந்தது. நேற்று காலை 6:45 மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதுடன் இதில் பாடசாலை மாணவனான தருஜன், அதாவது 12 வயதுடைய மாணவன், அவரது தாய் சோ

கூறுகிறார். விபத்து நடந்ததை தொடர்ந்து நாவலப்பிட்டி போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாசிகள் இணைந்து மரத்துக்குள் சிக்கின்றிருந்த மூவரின் சடலங்களையும் மீட்டு நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கலபுட பகுதிக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டி பயணித்த அதே வீதியில் எதிர் திசையில் வந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸுக்கு இடமளிக்க முயற்சித்த பொழுதே எதிர்பாராத விதமாக மரம் உறைந்து முச்சக்கர வண்டியின் மீது விழுந்திருக்கிறது. எனவே குறித்த விபத்து இடம்பெற்ற பகுதியில் நெடுங்காலமாக மக்கிப்போயிருந்த அந்த யூகல்பஸ் மரத்தை வெட்டி அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பலமுறை அறிவித்தும் அதற்கு இதுவரை எந்தவித தீர்வும் வழங்கப்படாததாலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் கடும் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த சோனமுத்து கவிதாவினுடைய சகோதரர் பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கிறார். கொஞ்சம் கூட நாம் இதை எதிர்பார்க்கவில்லை. எனது தங்கை கொஞ்ச நாளாகவே சுகவீனமுற்றுதான் இருந்தார். அவருடைய மாதாந்த சிகிச்சை தள்ளி போயிருந்த நிலையில் நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் இருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று நேற்று வந்ததாக என்னிடம் தெரிவித்தார். ஆனாலும் தன்னிடம் வைத்தியசாலை செல்வதற்கான போதிய பணம் இல்லை என கூறினார். நான் தான் அவருக்கு சிறிய பணத்தொகையையும் அனுப்பி வைத்தேன். அநியாயமான முறையில் எங்கள் குடும்பத்தில் இரண்டு உயிரையை பறிகொடுத்து தவிக்கிறோம். சிகிச்சைக்கு செல்லும் வேளை இப்படி நடக்கும் என தெரிந்திருந்தால் இப்படி அநியாயமாக சாகுவிட்டிருப்பேனா என கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார். கவிதானுடைய கணவர் சுரேஷ்குமார் கொழும்பில் வேலை நிமித்தம் பணிபுரிவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் நாவலப்பிட்டி பகுதியின் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியினையும் சோகத்தினையும் ஏற்படுத்தியிருப்பதாகவே அந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான இரண்டு செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு பிரதேசங்களில் ஏற்பட்ட விபத்துகள் குறித்த செய்திகளையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரிபத்திரிகையுடைய 10 பக்கத்தில் ஒரு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. கார் முச்சக்கர வண்டி மோதி விபத்து, 2 சிறுமி உயிரிழப்பு, 2 காயம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தலாத்தோயா பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 வருடமும் 2 மாதங்களும் பூர்த்தியான சிறுமி ஒருவர் உயிரிழந்ததுடன் அவரின் தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தலாத்தோயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தென்னங்கும்புற ராகல வீதியில் நேற்று முன்தினம் 3 பிற்பகல் இந்த கோர விபத்து பதிவாகி இருக்கிறது. தென்னங்கும்புற நோக்கி பயணித்த கார் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட நிலையில் எதிரே வந்த முச்சக்கர வண்டி மீது கார் மோதி விபத்துக்குள்ளாக்கியதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியினுடைய சாரதி, முச்சக்கர வண்டியினுடைய பின்னிருக்கையில் இருந்த அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் காயமடைந்த நிலையில் ஹங்குரங்கத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனினும் 2 வருடங்களும் 2 மாதங்களும் பூர்த்தியான சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உடுவின்ன பகுதியை சேர்ந்த குடும்பத்தினரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். சம்பவத்துடன் தொடர்புடைய கார் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பில் தலாத்தோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுபோல மற்றொரு விபத்தும் பதிவாகி இருக்கிறது. மோட்டார் சைக்கிள் லொரியுடன் மோதி விபத்து, 1 உயிரிழப்பு என்பதாக வீரகசிரிபத்தினுடைய 10 பக்கத்தில் ஒரு செய்தியினை காணலாம். கொட்டாஞ்சேனை பகுதியில் நேற்று முன்தினம் லொரி ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜேதவன வீதியினுடைய ஆமர் வீதி சந்தி பகுதியில் நேற்று முன்தினம் காலை இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. ஆமர் பாபர் சந்தி வீதியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முற்பட்ட பொழுது அதே திசையில் பயணித்த லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதன் ஓட்டுநர் லொரியின் பின் சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறார். சம்பவத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்ற தகவல்களை மையப்படுத்தி அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மேலும் விபத்துடன் தொடர்புடைய லொரி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் கொட்டாஞ்சேனை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற தகவலையும் நாங்கள் காணலாம். முள்ளிப்புத்தானையில் நேற்று 3 வாகனங்கள் மோதி விபத்து என்பதான ஒரு செய்தி காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமான செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். திருகோணமலை கண்டி தம்பலகாமம் பிரதான வீதியினுடைய முள்ளிப்புத்தானை வைத்தியசாலைக்கு முன்னால் நேற்று போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் ஓட்டோ ஒன்றும் கொள்கலன் லோரி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன. தெய்வாதீனமான உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு விபத்துக்களை நாங்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றவர்களாக இருக்கின்றோம். மிக அவதானமாக வாகனங்களை செலுத்த வேண்டிய காலகட்டம் இதுவே என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே அநியாய

கணிசமான உயிரிழப்புகள் இவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அண்மை காலமாக சுட்டிக்காட்டி வந்திருக்கின்ற நிலையில்தான் இவ்வகையான ஒரு சம்பவமும் பதிவாக இருப்பதை நாங்கள் பத்திரிகை வாயிலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கடந்த நாட்களில், அதாவது வெசாக் தினத்தில் மாத்திரம் இவ்வகையான விபத்துகள் இடம்பெற்றிருந்தன. வெசாக் தினத்தின் இரு நாட்களில் மாத்திரம் 24 பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். அதில் 13 பாதசாரிகள் உயிரிழந்திருப்பதான சோகமான தகவலையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே ஒரு நாளிலேயே இவ்வகையான விபத்துக்கள் பல இடம்பெற்றிருக்கின்றன. அதுபோல நேற்று முன்தினம், அதற்கு முன்தினம் உட்பட்ட நாட்களிலும் இவ்வகையான உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக அவதானமாக வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்த வேண்டியதன் அவசியம் இதில் தெளிவுபடுத்தப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
2: விளம்பரடை வேளையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கும் அடுத்ததாக நாங்கள் மற்றொரு விவகாரம் குறித்து பேசியிருக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையில் கடற்படையில் உத்தியோகபூர்வமாக இணைந்தது சமுத்திர விஜய கப்பல் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. இலங்கை கடற்படையின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்காக அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் சமுத்திர விஜய் என்ற பெயரில் உத்தியோகபூர்வமாக பணியில் இணைக்கப்பட்டிருக்கிறது. முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு முனைய வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் கடந்த 2025 டிசம்பர் 2 இந்த கப்பல் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கடற்படையின் செயற்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்பட்டதை தொடர்ந்து 2026 பிப்ரவரி 20 அமெரிக்காவினுடைய மேரிலேண்ட் மாகாணத்தினுடைய பால்டிமோரில் உள்ள கடலோர பாதுகாப்பு கப்பல் தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி இது தனது பயணத்தை ஆரம்பித்திருந்தது. இந்த கப்பலின் வருகையானது இலங்கையினுடைய கடல்சார் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடல்சார் கண்காணிப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள், கடல்வள பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கப்பல் பயன்படுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக பிராந்திய சவாலாக விளங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச கடல்சார் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு இது மிக முக்கியமானதொரு வளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் பொழுது கப்பலின் கட்டளை அதிகாரி கேப்டன் கயான் விக்ரமசூரிய கப்பலை உத்தியோகபூர்வமாக பணியில் இணைப்பதற்கான அதிகார பத்திரத்தை ஜனாதிபதியிடம் கையளித்திருந்தார். அதனை தொடர்ந்து கப்பலின் பெயர் பலகை மற்றும் உத்தியோகபூர்வ லட்சணையை திரை நீக்கம் செய்த ஜனாதிபதி கப்பலினுடைய கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார். இதன் பொழுது கப்பலின் செயற்பாட்டு தயார் நிலை குறித்து கடற்படை தளபதி விளக்கமளித்திருக்கிறார். மேலும் விசேட விருந்தினர் நினைவு புத்தகத்தில் நினைவு குறிப்பொன்றை பதிவிட்ட ஜனாதிபதி கப்பலின் பணியாளர்களுடன் குழு படத்திலும் இணைந்து கொண்டிருந்தார். இந்த நிகழ்வில் அமெரிக்க பதில் தூதுவர் ஜான் ஹவெல், சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க தூதரக உயர் அதிகாரி இலங்கை தரப்பில் துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜயசேகர, பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ஓய்வு பெற்ற வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா, கடற்படை தளபதி உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததான தகவல்கள் அதில் வெளியாக இருக்கின்றன. அதுபோல தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இணையதளத்தில் பரவும் AI தொழில்நுட்ப போலி காணொலிகள், கணினி அவசர தயார் நிலை குழு மக்களுக்கு எச்சரிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபல உருவங்களை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொலிகள் இணையதளத்தில் பரவி வருவதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இணையவழியில் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகளுக்காகவே இவ்வாறான போலி காணொலிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் குறிப்பிட்ட சில திட்டங்களில் பண முதலீடு செய்யுமாறும் அதனூடாக அதிக லாபம் பெறலாம் என்றும் மக்களை ஊக்குவிப்பது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி இந்த காணொலிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. தமக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய முக்கிய ஆளுமைகளின் உருவங்களும் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்திருக்கிறது. இவ்வாறான ஏமாற்று முதலீட்டு திட்டங்களுக்கு மேலதிகமாக நாட்டின் தொழில் வாய்ப்புகள், பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பில் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினான போலி காணொலிகள் பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்றமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த காணொலிகளுடன் பார்வையாளர்களை ஏமாற்றும் வகையிலான இணையதள இணைப்புகளும் இணைக்கப்பட்டிருப்பதாக அந்த அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த இணைப்புகள் தனிப்பட்ட தரவுகளையும் பணத்தையும் திருடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இணைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ள இவ்வாறான இணைப்புகளை பின்தொடர வேண்டாம் என்றும் தங்களின் தனிப்பட்ட ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. வீட்டில் இருக்கின்றவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்துகின்ற பொழுதும், அதுபோல முதியவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளிடம் தொலைபேசிகளை கொடுக்கின்ற பொழுதும் இந்த சவால்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். எனவே அவர்களுக்கு இது பற்றிய போதிய விளக்கங்கள் இல்லாமல் இருக்கலாம். எனவே அவர்களும் அதுபோல இளைஞர்களும் தவறுதலாகவோ அல்லது தெரிந்தோ இவ்வகையான இணையதளங்களை கிளிக் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றும் ஒரு பிரதான செய்தி குறித்தும் அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலும் அது குறித்த செய்தியை பிரதானமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. பாதுகாப்பற்ற உணவு பாவனை, 86.6 கோடி மக்கள் உலகளவில் பாதிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. உலகில் பாதுகாப்பற்ற உணவுகளை உட்கொள்வதால் வருடாந்தம் சுமார் 86.6 கோடி மக்கள் நோய்வாய்ப்படுவதுடன் 15 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அந்த நிறுவனம் விடுத்திருக்கின்ற புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக மக்கள் தொகையில் 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 9% மட்டுமே உள்ள போதிலும் உணவினால் ஏற்படும் ஒட்டுமொத்த நோய் பாதிப்புகளில் 1/3 பகுதியை இந்த விடயம் சுட்டிக்காட்டுகிறது என்ற விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகளே இதில் இந்த சவாலை எதிர்கொள்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் கடுமையான வயிற்றுப்போக்கு மரணத்தை விளைவிப்பதுடன் உணவில் கலந்திருக்கும் ஆசனிக், ஈயம் போன்ற ரசாயன நச்சுக்கள் அவர்களுடைய மூளை வளர்ச்சியை பாதித்து ஆயுட்கால நரம்பியல் குறை செயற்பாடுகளையும் குறைக்கின்றன. பிராந்திய ரீதியாக ஆப்பிரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே இந்த பாதிப்பு மிக உயர்வாக பதிவாகி இருக்கிறது. உணவு நச்சுத்தன்மையால் ஏற்படும் மரணங்களில் 73% பாக்டீரியா, வைரஸ்கள் போன்ற உயிரியல் காரணிகளை விட ரசாயன நச்சுக்களே முக்கிய காரணமாக அமைகின்றன. குறிப்பாக உணவில் கலக்கும் கனிம ஆசனிக்கு 42% மரணங்களுக்கும் ஈயம் 31% மரணங்களுக்கும் காரணமாக அமைவதுடன் இவை மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களையும் தூண்டுகின்றன. ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு அப்பால் இந்த நோய் தாக்கங்களால் மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் போவதால் உலகளாவிய உற்பத்தி திறனில் ஆண்டுக்கு சுமார் 310 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் அதனோடு இணைந்த விடயங்களாக இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல தமிழன் பத்திரிகையில் ஒரு செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களிடையே 1/5 பேருக்கு மந்த போசனம் என்பதாக ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். பாடசாலை மாணவர்களில் 1/5 மந்த போசனை பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சினுடைய தேசிய போஷாக்கு வேலை திட்டத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை போசனை தொடர்பில் 3 பிரச்சனைகள் இருக்கின்றன. 3 போசனை பிரச்சனைகள் என்பது மந்த போசனை, அதிகப்படியான ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து பொருட்கள் தொடர்பிலான பிரச்சனைகள் இருக்கின்றன. உலக கணக்கெடுப்புகளுக்கு அமைய 5 வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் மற்றும் 5 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களை எடுத்துக்கொண்டால் மந்த போசனை மற்றும் குறைந்த வளர்ச்சி 10.1%, பாரம் குறைவு 16.1%, அதிக பாரம் 5% பதிவாகிறது. அதற்கமைய எமது பிள்ளைகளில் 1/6 வீதமானவர்கள் மந்த போசனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக உறுதியாகிறது. இவ்வாறானதொரு நிலைமையுள்ள நாட்டின் குழந்தைகளே இளமை பருவத்தை அடையும் பொழுது உடல் பருமன் பிரச்சனையை எதிர்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் இலங்கையில் வருடாந்தம் 5000 வரையில் பிறவி குறைபாடுகள் கொண்ட குழந்தைகள் பிறப்பதாக இலங்கை வைத்திய சங்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் சமூக நல வைத்திய நிறுவனத்தினுடைய பேராசிரியர் கபில் ஜாயரத்ன பல்வேறு விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். 1 வருடத்துக்கு 4000 தொடக்கம் 5000 இடையிலான குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடனேயே பிறக்கிறார்கள். குழந்தைகளுடைய இறப்புகள் அதிகரிக்க பிரதான காரணமாகவும் இந்த பிறவி குறைபாடை அமைந்திருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதுபோல 1 வருடத்தில் 1100 குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள். அவர்களில் 700 குழந்தைகள் பிறவி குறைபாடுகள் காரணமாக உயிரிழக்கிறார்கள். சகலவற்றையும் எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இருந்தபொழுதும் ஒரு சில பிறவி குறைபாடுகளை கருவில் வைத்தே கண்டறிய முடியும். ஆனால் நாட்டில் நடைமுறையில் இருக்கின்ற சட்டத்துக்கு அமைய அது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்துவிடும் என்பதையும் அறிந்தும் சிசுவை சுமக்கும் தாயும் சிசுவும் சுகாதார கட்டமைப்பு சமூகமும் அந்த குடும்பமும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றன. இது மிகவும் சிக்கலுக்குரிய விடயம் என்பதனையும் மையப்படுத்தியதாக அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தலாம். குறிப்பாக தமிழன் பத்திரிகையுடைய மூன்றாம் பக்கத்தில் ஒரு செய்தி பின்வருமாறு பிரசுரமாக இருக்கிறது. பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க அடையாள அட்டை கட்டாயம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தால் நடத்தப்படும் பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக 2026 டிசம்பரில் நடைபெற இருக்கின்ற 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு விண்ணப்பிக்க உள்ள மாணவர்களின் தேசிய அடையாள அட்டைகளை முன்கூட்டியே பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னதாகவே பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வது அவசியமான பொறுப்பாகும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் அதனுடன் இந்த விடயங்களாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாதியர் சேவையில் மேலும் 3000 மாணவர்களை இணைத்துக் கொள்ள தீர்மானம் என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் தமிழர் பத்திரிகை மூன்றாம் பக்கத்தில் தந்திருக்கிறது. 2029 வரையான 5 ஆண்டுகால பகுதியில் தாதியர் சேவைக்கு 13,600 பேரை பணியமர்த்தும் இலக்கை பூர்த்தி செய்யும் வகையில் மேலும் 3000 மாணவர்களை தாதியர் பயிற்சிக்கு இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 2021, 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அறிவியல் மற்றும் கணித பாடப்பிரிவுகளின் கீழ் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்காக தாதியர் பயிற்சிக்கான மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. மே 29 முதல் ஜூன் 30 வரையான 1 மாத காலத்துக்குள் சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் அணுகி இந்த விண்ணப்பங்களை அனுப்ப முடியும். தகுதியான விண்ணப்பதாரர்களை தெரிவு செய்வதற்கான நேர்காணல்களின் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான மாணவர் தாதியர் பயிற்சியை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் ஆரம்பிப்பதற்கான தேவையான திட்டங்களை சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு தயாரித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. 2021, 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் கல்வி உயர்தர பரீட்சையில் விஞ்ஞானம் மற்றும் கணித பாடப்பிரிவுகளின் கீழ் சித்தியடைந்த 3000 மாணவர்களை இதற்காக ஆட்சேர்ப்பு செய்யப்பட இருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள சுகாதார சேவையின் தற்போதைய தரவுகளின்படி 43,553 தாதியர்களை கொண்ட பணியாளர்கள் நாட்டின் அரசு சுகாதார சேவையில் பணியாற்றி வருகிறார்கள். தாதியர் துறையில் மனிதவள பற்றாக்குறையை குறைக்கும் வகையில் 3,441 தரம் 3 தாதியர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு 515 BSc நர்சிங் பட்டதாரிகளுக்கு அண்மையில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஏறக்குறைய 7,800 மாணவ தாதியர்கள் எதிர்காலத்தில் நாட்டினுடைய சுகாதார சேவையில் இணைத்துக் கொள்ளும் நோக்குடன் நாடளாவிய ரீதியில் உள்ள தாதியர் பாடசாலைகளில் ஏற்கனவே தமது தொழிற்சார் பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2025 தொடக்கம் 2029 ஆண்டுகளுக்கு, அதாவது 5 ஆண்டுகளுக்குள் 13,600 தாதியர்களை உள்வாங்குவது மற்றும் சுகாதார ஊடக அமைச்சினுடைய பிரதான திட்டமாக அமைந்திருக்கிறது. சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதிசவின் ஆலோசனைக்கமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்ற விடயத்தினையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தியை பிரசுரமாக இருக்கிறது. இலங்கை அதிபர் சேவை தரம் 3 ஆட்சேர்ப்பு பரீட்சைக்கான புதிய திகதி அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். 2025 ஆண்டிற்கான இலங்கை அதிபர் சேவையினுடைய 3 தரத்திற்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை எதிர்வரும் ஜூன் 7 திகதி நடைபெற இருக்கிறது. இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை பரீட்சை திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த பரீட்சையானது கடந்த ஏப்ரல் 26 நடத்துவதற்கு முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் பரீட்சை காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தமை கூறப்படத்தக்கது என்பதாகவும் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.
0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிட. வசந்தம் FM, வசந்தம் FM. உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம், வணக்கம் வசந்தம்.
3: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

பிரதமர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடும். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து பேச இருக்கின்றோம். இன்றைய தின பத்திரிகைகளில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் குறித்து போலீசார் ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். இளைஞர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதாக வீரகேசரி பத்திரிகை கேள்விக்குறியுடன் அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீண்டும் ஊக்குவிக்கும் வகையில் சாவகச்சேரி பகுதியில் இளைஞர் ஒருவர் பொது மேடையில் பாடல்களை பாடியதாக சமூக வலைதளங்களில் பரவரும் வீடியோ சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விளக்கம் அளித்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்திருந்த அறிக்கையில் மேலும் பல்வேறு விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த மே 31 சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவட்குழி பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் பாடல்கள் பாடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பதிவுகள் இடப்பட்டிருந்த நிலையில் இதுகுறித்து யாழ்ப்பாண வலய குற்ற புலனாய்வு பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 இளைஞர் ஒருவர் கடந்த ஜூன் 2 கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் குறித்த இசை நிகழ்ச்சியில் தான் பாடிய இரு பாடல்களை விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் அவரே அதற்கான காணொலிகளை திரிவுபடுத்தி குரல் பதிவு செய்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ளமை தெரிய வந்திருக்கிறது. அதற்கமைய கைதான சந்தேக நபர் 3 சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் பாடல்களை பாடுவதற்கு போலீசார் அனுமதி மறுப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியாக இருக்கின்ற செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திட்டங்களை மதித்து பொறுப்புடன் செயற்படுவது ஒவ்வொரு பிரஜினதும் கடமையாகும் என போலீசார் பொதுமக்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டாம் என்பதான வேண்டுகோள் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விவகாரம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரசுரமாக இருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் ஒரு செய்தி பின்வருவாறு பிரசுரமாக இருக்கிறது. இனவாத தீயை மூட்டி ஒற்றுமையை கருக வைக்காதீர், யாழ் பல்கலைக்கழக சம்பவத்துக்கு எதிராக மாணவர் பேரவை உருக்கமான வேண்டுகோள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையினுடைய அழைப்பாளர் சசிந்து பெரேரா நாட்டில் மீண்டும் ஒரு இனவாத அலையை உருவாக்குவதற்கு சில குறுகிய குழுக்கள் முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்துடன் இனவாத தீயை மூட்டி எங்கள் ஒற்றுமையை கருக வைக்காதீர்கள் என நாடளாவிய ரீதியில் உள்ள மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் அவர் உருக்கமான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக்கூடு என்பது சிங்களம் தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கிய ஒன்றாகும். நாட்டில் நிலவும் இனவாத போக்குக்கு கூட்டு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அனைத்து மதங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கெடுத்திருந்தார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுடைய இந்த ஒற்றுமையை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிறிய குழுவினரே இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் செயற்படுகிறார்களே தவிர இது ஒட்டுமொத்த சிங்கள அல்லது தமிழ் மாணவர்களுடைய செயல் அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே இவ்வாறான குறுகிய அரசியல் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி யாரும் கலக்கமடைய வேண்டாம் என்றும் அனைவரும் நிதானமாக சிந்தித்து அமைதியை கடைபிடிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதேவேளை பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுதி பிரச்சனைகளுக்கு தீர்வு குறித்து அரசு சாதகமான பதிலளித்துள்ளதாகவும் சசிந்து பெரேரா தெரிவித்திருக்கிறார். எனவே மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது அன்றாட பணிகளை தடையின்றி மேற்கொள்வதற்கு மேலதிக நிதி தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்படும் மகாபோல புலமை பரிசலுக்கு மேலதிகமாக 5,000 வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தமது தொடர் கோரிக்கைக்கு கிடைத்த சாதகமான பதில் என்பதால் இந்த நடவடிக்கையை தாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் இதுகுறித்த செய்திக்கு பிரதானமான தலைப்பு வழங்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர் கொடுப்பனவு அதிகரிப்பு மாணவர் ஒன்றியம் பாராட்டு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருந்தது. நீண்ட காலமாக பல்கலைக்கழகங்களில் நிலவி வருகின்ற விடுதி பற்றாக்குறைக்கு மாணவர் அமைப்புகள் கொடுத்த தொடர் அழுத்தங்கள் காரணமாக தற்போது சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் உயர் தொழில்நுட்பவியல் தேசிய நிறுவன கல்வி முறைமையிலும் விடுதி பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் திட்டமிடப்பட்டிருக்கின்ற 55 விடுதிகள் முதற்கட்டமாக 13 புதிய விடுதிகளை கட்டும் பணிகளை கல்வி அமைச்சு இந்த ஆண்டுக்குள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனங்களை பிரித்து வைத்து அரசியல் லாபம் தேட நினைக்கும் இனவாத குழுக்களினுடைய தூண்டுதல்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ பலியாக கூடாது என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலிருந்து இணைத்துக் கொண்டிருந்தோம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்த இருக்கலாம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளையும் இந்த செய்தி பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிறது. சலையை மருத்துவ சபையில் முன்னிலைப்படுத்த வேண்டும், சட்டமாதி
அதிபர் தரப்பில் மன்றில் கோரிக்கை. 10ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் அறிவிப்பு என்பதாக அதற்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையிலும் அந்த செய்தியை நாங்கள் காணலாம். பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அசாத் மௌலானாவை ஏன் கைது செய்யவில்லை? அவரது சேனல் 4 நேர்காணலின் அடிப்படையில் சலேக்கு எதிராக எப்படி விசாரணைகளை ஆரம்பிக்கலாம்? நீதிமன்றில் கேள்வி என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் ஏனைய பத்திரிகையிலும் அந்த செய்தியை மிக முக்கியமான செய்தியாக பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி பேட்டியை வைத்து சலையை விசாரிப்பது நீதியானதல்ல, மேன்முறையீட்டு நீதிமன்றில் வாதம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலையினுடைய உடல் மற்றும் மனநிலை குறித்து இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீதான உத்தரவு எதிர்வரும் ஜூன் 10ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் பசான் அமரசேன நேற்று உத்தரவிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இந்த வழக்கு நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவினுடைய பிரதானி சுரேஷ் சலையினுடைய உடல்நலம் குறித்து ஆராய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஊடாக விசேட நீதிமன்ற மருத்துவ சபை ஒன்றை நியமிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார். அதே நேரம் சந்தேகநபர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ தனது சேவை பெறுநர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதன் பின்னர் கடுமையான பதற்றம் மற்றும் தீவிர மன உளைச்சல் ஆகிய நோய் தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர் தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையோடு இருப்பதனால் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான பொருத்தமானதொரு சூழலை அவருக்கு வழங்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார். மேலும் சந்தேகபரான சுரேசலையினுடைய மனநிலை தொடர்பாக 5 மனநல விசார வைத்தியர்கள் அடங்கிய குழு ஒன்றினால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையும் அவரால் இதன் பொழுது ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தமை மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டிருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குறித்த மருத்துவ அறிக்கையை நிராகரிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ நீதிமன்றில் விளக்கம் அளித்திருந்தார். கரம் நீதவானவர்களே, ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது முன்னர் இருந்த நீதவான் கடந்த மார்ச் 24ஆம் தேதி எனது சேவை பெறுநர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்திருந்த இடத்துக்கு நேரில் சென்று பரிசோதித்திருக்கிறார். அது தொடர்பான வினா விடைகள் இந்த நீதிமன்றில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் சந்தேக நபர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஒற்றை தலைவலி நோயினால் அவதிப்படுகிறேன். முறையான வசதிகள் இல்லாத இடத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். மின்சாரம் இல்லாமலேயே இரவை கழித்தேன். அதற்கு அடுத்து வெள்ளை ஆடை அணிந்து வந்த அதிகாரிகள் சிலர் என்னை பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். எனது ஒற்றை தலைவலி நோய்க்கான மாத்திரைகள் எனக்கு கிடைத்தன. இரவு 10 மணிக்கு மேல் கழிவறைக்கோ அல்லது வேறு எங்குமே செல்ல அனுமதிப்பதில்லை. எலிகளுடைய தொல்லை அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். விசாரணை அதிகாரிகள் என்னை கவனித்துக் கொள்கின்றனர். அது மாத்திரமே எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். ஆனால் மறுபுறத்தில் வேறு ஏதோ ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது என சந்தேகபரான சுரேஷ் சலையை பதிலளித்ததாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று முன்னர் இருந்த நீதவான் சந்தேகபரனுடைய உடல்நிலை தொடர்பாக 3 விடயங்களை உள்ளடக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் கீழ் ஊட்டச்சத்து நிபுணர், மனநல மருத்துவர் மற்றும் கண் மருத்துவ நிபுணர் ஆகியோரிடம் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்தி நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை ஊட்டச்சத்து நிபுணரால் வழங்கப்பட்ட உணவுகள் என்ன என்பது பற்றி எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அந்த ஊட்டச்சத்து நிபுணருடைய அறிக்கையின்படி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக 10 மணி முதல் 3 வரையான காலப்பகுதிக்குள் வெளியிடங்களுக்கு செல்ல சந்தேக நபருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். மேலும் ஒரு உணவு பட்டியலும் இருக்கிறது. அது தொடர்பில் இதுவரை ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து எந்த விபரமும் வெளிப்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தினையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன்போது குறுக்கிட்ட நீதவான், குறித்த மருத்துவ அறிக்கைகள் சட்ட வைத்திய அதிகாரியின் ஊடாக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டதா என்ற கேள்வியினை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் அனைத்து வைத்தியர்களிடமிருந்தும் சந்தேக நபர் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட்ட அறிக்கைகள் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். சம்பவம் தொடர்பாக நீதிமன்றில் மேலும் விவரங்களை முன்வைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி தனது சேவை பெறுநர் தடுப்பு காவல் உத்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இவ்வாறான மனநல பாதிப்புக்கு உள்ளானார் என்றும் அதற்கு முன்னர் அவருக்கு எந்தவித மனநல பாதிப்புகளும் இருந்திருக்கவில்லை. மேலும் அன்று முதல் இன்று வரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய தடுப்பு காவலில் எனது சேவை பெறுநர் கொடூரமான சித்திரவதைகளுக்கும் மனிதாபிமானமற்ற மற்றும் இழிவான நடத்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த விடயம் மருத்துவ அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த குற்ற புலனாய்வு திணைக்களமே பொறுப்பேற்க வேண்டும். மருத்துவ
மனநல மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையின் 7 இடங்களில் எனது சேவைப்பருனர் மனரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு கடுமையான பதற்றம், தீவிர மன உளைச்சல் காணப்படுகிறது. தற்கொலை செய்து கொள்ளும் ஆபத்தான மனநிலை உருவாகி இருக்கின்றமை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்காக தேவையான பொருத்தமானதொரு சிகிச்சை சூழலை வழங்குமாறு நான் நீதிமன்றை கேட்டுக்கொள்கிறேன். அவர் தற்போது இருக்கும் இத்தகைய சிகிச்சைகளை வழங்குவதற்கு பொருத்தப்பட்டது என வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரை சீராக கையாள முடியாமல் இருப்பதன் காரணமாக சிகிச்சைகளை வழங்குவதில் தடங்கள் ஏற்பட்டுவதாக கருதப்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் தெளிவுபட்டிருந்தார். இதன் பொழுது குறுக்கிட்ட நீதவான், விசாரணை அதிகாரிகள் சந்தேகநபரை கவனித்துக் கொள்வதாக அவர் கூறியிருந்தார் அல்லவா என கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி, விசாரணை அதிகாரிகள் அவரை கவனித்துக் கொண்டார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை அதிகாரிகள் மாத்திரமின்றி ஏனையோரும் இருக்கிறார்கள். அங்குள்ள உயர் அதிகாரிகளே இவ்வாறான மன அழுத்தங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். எனது சேவை பருநரின் மருத்துவ அறிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தே நாம் அவற்றை பெற்றுக் கொண்டோம். இது வெறும் தன்னிச்சையான கருத்தல்ல, மருத்துவ அறிக்கைகளின் மூலம் பெறப்பட்ட முடிவாகும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார். அதில் சுரேசலே, நான் எப்போது அந்த 4-6 அடி அளவுள்ள அறைக்குள் செல்வேன் என குறிப்பிட்டிருக்கிறார். கணம் நீதிமான் அவர்களே, இது சித்திரவதைக்கு உள்ளாகுபவர்களின் இயல்பான மனப்பிரதிபலிப்பாகும் என்ற விடயமும் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. மனநல மருத்துவர் பரிசோதிக்கும் போது எனது சேவை பெறுநர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய ஆடைகளை களையும்படி கூறினார்கள். இருக்கைகளையும் நீட்டியவாறு நிற்கச் சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். ஏனைய விவரங்களை கூறுவதில் வெட்கமாக இருக்கிறது. நான் ஒரு மிருகமா? இவ்வாறு வாய்மொழியாகவும் உடல் மொழியாகவும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் கடுமையான மனச்சோர்வு நிலையில் காணப்படுகிறார் என்ற விடயமும் இதன் பொழுது பேசப்பட்டு மிக முக்கியமான விடயமாகவும் பத்திரிகைகளால் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த மருத்துவ அறிக்கைகளின்படி யார் சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள எவர் இதற்கு பொறுப்பு என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். எனது சேவை பெறுநர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் சிசிடிவி காட்சிகளை பாதுகாத்து வைக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபருக்கு எனது சேவை பெறுநரின் மனைவி மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதற்கு இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கணம் நீதவான் அவர்களே, எனது சேவை பெறுநர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய தகுந்ததொரு பொருத்தமான சூழலுக்கு அவரை மாற்றுமாறு நான் கோருகிறேன் என்ற விடயம் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையான மேல்திக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரே சுரேஷ் சலே ஆஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கடந்த பிப்ரவரி 25 தேதியை கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் பாரம்பரிய நடைமுறைக்கு அப்பாற்பட்ட உத்தரவுகளை நீதிமன்றில் கோரினார். இந்த நீதிமன்றத்தை உங்களது வழிகாட்டுதலிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர் நீதிமன்றத்தை ஒரு மேடையாக பயன்படுத்திக் கொண்டார். 2-3 நாட்கள் அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார். மே 4 தேதி இவரை வைத்தியர்கள் பரிசோதித்தார்கள். மே 18 தேதி மருத்துவ அறிக்கைகள் கிடைத்தன. இவருக்கு இப்படியொரு நிலைமை இருந்திருந்தால் நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய காலம் தாமதித்தது ஏன்? சந்தேக நபரின் மகன், சகோதரர் மற்றும் சட்டத்தரணிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்து இவரை சந்தித்து செல்கிறார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானியை மாற்றுமாறு கூறி இவர்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். இப்போது ஆஸ்கார் விருது வழங்கத்தக்க ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள். 2019 அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்து சுரேசரே 8 தற்கொலை குண்டுதாரிகளை 3 வருடங்களாக தகுந்த நேரம் வரும் வரை கண்காணித்தவர். இவருக்கு மனநல பாதிப்பு ஏதும் இருந்திருந்தால் மனநல மருத்துவருடைய அறிக்கையின்படி நீதிமன்றத்திற்கு அதனை முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற ரிட் மனுவுக்கு சாதகமான பின்னணியை உருவாக்கிக் கொள்ளவே இதுவரை காரணமாக அவர் மௌனமாக இருந்திருக்கிறார். எனவே நீதிமன்றத்தை திசை திருப்பி இவர்கள் மேல் நீதிமன்றில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது குறித்து தங்களுக்கு தெரிவிக்கக்கூட இல்லை. எந்தவித அடிப்படையுமற்ற ஒரு நடிப்பை இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்ற விடயம் அவரால் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே முழு மருத்துவ பரிசோதனையின் பொழுதும் இவர் அழுது கொண்டே இருந்ததாக மனநல மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தையை போன்ற இத்தகைய நடப்பு எங்களிடம் செல்லுபடியாகாது. இவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறது. இல்லையெனில் இவர்கள் எவ்வாறு ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்திருக்க முடியும்? இவர் நீதிமன்றத்தில் அளவில்லை. இவருக்கு முன்னதாக எந்தவித மனநல பாதிப்போ அல்லது மனநோயோ இருக்கவில்லை. இந்த வழக்கின் பின்னணியை வேறு திசைக்கு திசை திருப்புவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள். சந்தேக நபருக்கு தற்காலிக நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தேக நபருக்கு தனது கைபேசியினுடைய கடவுச்சொல் கூட நினைவில்லை என்கிறார்கள். எனினும் நாம் கணினியின் கடவுச்சொல்லை கண்டறிந்திருக்கிறோம். ஆடைகளை களையும்படி கூறினார்கள். கைகளை உயர்த்த சொன்னார்கள். கால்களில் அடித்தார்கள். மிச்சத்தை கூற வெட்கமாக இருக்கிறது என்று சந்தேக நபர் கூறும் கதைகளை நீதிமன்ற மருத்துவ அதிகாரியிடம் அவர் கூறவில்லை. மனநல மருத்துவ
மருத்துவரிடம் செல்வதற்கு முன்னரே இவ்வாறு பேசுமாறு இவருக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபருக்கு சாதாரண மருத்துவ பரிசோதனை ஒன்றை செய்யப்பட்டதற்காக மனநல மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மருத்துவருக்கு நீதிமன்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற விடயமும் இங்கு பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக இந்த விடயம் பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சவீந்திர பெர்னாண்டோ மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டதை போன்று இந்த மருத்துவ அறிக்கை எந்த ஒரு சதி திட்டத்துக்காகவும் பயன்படுத்தப்படவில்லை என்ற விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இருதரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட நீண்ட வாதங்களை பரிசீலித்த நீதவான் இருதரப்பு கோரிக்கைகள் தொடர்பான இறுதி உத்தரவை எதிர்வரும் June 10 வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் என்ற விடயம் அதில் பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் இந்த செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து அவதானம் செலுத்திருக்கின்றோம். பஸ் கட்டண உயர்வு குறித்து இன்று விசேட பேச்சுவார்த்தை. தீர்வின்றில் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும். தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். அனைத்து பத்திரிகைகளும் இந்த செய்தியினை பிரதானமான செய்தியாக தந்திருக்கின்றன. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருடன் இன்று வெள்ளிக்கிழமை கலந்துரையாடுவோம். சாதகமான தீர்வு கிடைக்காவிடின் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் போக்குவரத்து பிரதி அமைச்சருடன் நேற்று வியாழக்கிழமை கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அந்த கருத்து இவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைய திருத்தம் செய்யப்படும். இதற்கமைய எதிர்வரும் மாதம் பேருந்து கட்டணம் திருத்தம் செய்யப்பட வேண்டும். கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக குறிப்பிட்டிருக்கின்றோம். வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைய பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய முடியாது என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சட்டத்தின் பிரகாரமே வருடாந்த கட்டண திருத்தம் செய்யப்படுகிறது என்ற விடயத்தையும் அவர் இதன் பொழுது தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதுபோலவே சட்டத்தின் பிரகாரம் இவ்வகையாக செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இதில் தலையிடக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலை உயர்வடையும் ஆனால் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது என்று கூறப்படுவது எந்த அளவுக்கு நியாயமானது என்ற கேள்வியும் அவரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. பேருந்து கட்டண உயர்வு தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருடன் இன்று கலந்துரையாடவும் சாதகமான தீர்வு கிடைக்காவிடில் அடுத்த வாரம் கடுமையான தீர்மானத்தை எடுப்போம். மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டிய நோக்கம் எமக்கு கிடையாது. கட்டணத்தை அதிகரிக்காவிடின் எரிபொருள் மானிய வழங்க வேண்டும். எமக்கு ஏதாவது ஒரு வழியில் நிவாரணம் வழங்காவிடின் தனியார் பேருந்து தொழில்துறையை முன்கொண்டு செல்ல முடியாது என்ற விடயமும் அவரால் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான விடயமாக இந்த விடயத்தினை நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் இணைத்துக் கொண்டதும் இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர விடையின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM

0: பிரதமர் இடைவெளியின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடும். அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு பிரதான விவகாரம் குறித்து அடுத்ததாக பேச இருக்கணும். இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இது குறித்த ஒரு செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மதியம் தொடக்கம் கனமழை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக மலையக பகுதியில் இருக்கின்ற அனைத்து நீரோடைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் மத்திய மலைநாட்டினுடைய நுவரெலியா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அனைத்து நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டங்களும் வெகுவாக உயர்ந்து வருகின்றன. அதன்படி மவுசாக்கலை நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட இன்னும் 2 அடி நீர் நிறைய வேண்டிய நிலையில் இருக்கிறது என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 26 அடி நீர் நிறைய வேண்டியிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. காசல்டி நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் 24 அடியும், மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் 1.5 மீட்டரும், கொத்மலை நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் இன்னும் 15.2 மீட்டரும், கன்யான் நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் 7 அடியும், லட்சப்பான 4 அடியும் இன்னும் நிறைய வேண்டிய நிலையில் இருக்கின்றன. எனவே போல்பெட்டிய, நவலட்சப்பான, கலுகல, விமல சுரேந்திர, புரோட்லேண்ட் ஆகிய நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் அவற்றினுடைய கொள்ளளவை எட்டியிருக்கின்ற நிலையில் இருக்கின்றன. காட்மூர் ஓயா, மறை ஓயா, சியத்தல கங்குல ஓயா, சாமிமலை ஓயா என்பனவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அத்துடன் மறை நீர்வீழ்ச்சி, மோகினியல்ல நீர்வீழ்ச்சி, காட்மூர் நீர்வீழ்ச்சி, மறை நீர்வீழ்ச்சி என்பவற்றில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகள், ஓடைகள், நீர்வீழ்ச்சிகள் அதிக அளவில் நீர்வரத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீர் ஓடைகள், ஆறுகள், நீர்வீழ்ச்சிகளில் நீராட வேண்டாம் என்றும் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. கடும் மழை காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இருக்கிறது. பண்ணையாளர்கள், விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நுவரெலியா பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் மாணவர்களுடைய வருகையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை வழியில் மற்றும் மாலை வழிகளில் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இதன் காரணமாக வீதிகளில் செல்லும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாகவும் வாகனங்களை செலுத்துமாறும், வாகனங்களில் உள்ள மின் குமிழ்களை மின் ஒளிர செய்து வாகனங்களை ஓட்டிச் செல்லுமாறும் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள தலைமை போக்குவரத்து போலீசார் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இந்த போக்குவரத்து சபை ஊழியர்களுடைய போலி மருத்துவ சான்றிதழ் மோசடி விசாரணை ஆரம்பம் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையில் இருந்து எடுத்துக்கொண்டோம். காலை முரசு பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. விசேட மருத்துவ நிபுணர் ஒருவருடைய உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் கையொப்பத்தை போலி முறையில் பயன்படுத்தி நோய் விடுப்பு பெற்றுக் கொள்வதற்காக போலி மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய கண்டி பிராந்தியத்திற்குட்பட்ட சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் குழு ஒன்று தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. தெல்தெனிய இலங்கை போக்குவரத்து சபையின் பணிமனையின் ஊழியர்கள் குழு ஒன்று சமர்ப்பித்திருக்கின்ற மருத்துவ சான்றிதழ்கள் குறித்து ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பொழுதே இந்த போலி மருத்துவ சான்றிதழ் மோசடி அம்பலமாக இருக்கிறது. இதற்கமைய அந்த மருத்துவ சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு தெல்தெனிய பணிமனை முகாமையாளரால் கண்டி தேசிய மருத்துவமனையினுடைய பணிப்பாளருக்கு கடிதம் மூலம் வினவப்பட்ட பொழுதே இந்த விவரங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த போலி மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பிக்கும் மோசடியானது தெல்தெனிய பணிமனைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல எனவும், கண்டி தெற்கு பணிமனை உட்பட அப்பகுதியினுடைய மேலும் பல பணிமனைகளிலும் இவ்வாறான போலி சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய கண்டி பிராந்திய முகாமையாளர் பிரசன்ன தெலாங்க தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இலங்கை போக்குவரத்து சபையினால் உள்வாரி விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த சம்பவம் குறித்து தெல்தெனிய போலீசார் விசேட குற்ற புலனாய்வு பிரிவிலும் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு அளித்திருப்பதாகவும் இந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கி அதிகாரிகளை வலுவூட்டும் தேசிய வேலை திட்டத்தினுடைய முதற்கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பம் என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பதிலுடைய உட்பக்கத்திலும் இது குறித்த செய்தியை நாங்கள் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் பாதையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிக்கும் வகையில் ஒட்டுமொத்த அரசு சேவையும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் அரசு அதிகாரிகளுடைய தொழில்நுட்ப திறனை முறையானதொரு கட்டமைப்பின் ஊடாக மேம்படுத்துவதற்குமான தேசிய அளவிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சும் இணைந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தன. பிரதி அமைச்சர்களான ருவான் செனரத் மற்றும் எரங்க வீரரத்னா ஆகியோருடைய தலைமையில் நேற்று முன்தினம் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. வேகமாக மாறிவரும் உலகளாவிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நாட்டின் அரசு சேவையினுடைய செயற்திறனை அதிகரிப்பதும் சேவை தாமதங்களை தவிர்ப்பதற்காக அதிகாரிகளுடைய தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவதும் இதனுடைய முதன்மை நோக்கமாக அமைகிறது. இதன் பொழுது அரசு சேவையை நபர்களை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய முறைமையிலிருந்து கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்ட நவீன முறைக்கு மாற்றுவதன் அவசியம் கடுமையாக வலியுறுத்தப்பட்டதுடன் குறிப்பாக சிரேஷ்ட அதிகாரிகளிடம் காணப்படும் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்ப பயத்தை போக்கி அவர்களுக்குள் டிஜிட்டல் திறன்கள் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துவதும் அதிகாரிகளினால் அவர்களுடைய அறியாமையினால் ஏற்படும் சைபர் தாக்குதல்கள் மற்றும் தரவு அபாயங்களை தவிர்ப்பதற்கான சைபர் பாதுகாப்பு அறிவை வழங்குவதும் முதன்மை பணியாக இதன் பொழுது இனம் காணப்பட்டிருக்கிறது. இது குறித்த நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்பதனை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். அதுபோல சர்வதேச செய்திகள் குறித்த ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை இன்று கூடுகிறது என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கிறது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற பிறகு முதல்வர் விஜய் தலைமையில் முதல் அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெறுகிறது என்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது. முதல்வராக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கடந்த மே 10 பதவியேற்றுக் கொண்டார். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் முதல்வர் விஜய் உட்பட மொத்தம் 35 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் துறைகள் ஒதுக்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் வளர்ச்சிப் பணிகள் நலத்திட்டங்களை கண்காணித்து விரைந்து செயற்படுத்தும் வகையில் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் 3 நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று காலை 11 அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் மக்கள் மத்தியில் இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்க உள்ள நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும். சில தேர்தல் வாக்குறுதிகளை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தவிர பட்ஜெட் தாக்கல் செய்வது, அதில் இடம்பெற வேண்டிய சிறப்பம்சங்கள், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக அறிய முடிகிறது. அதேபோல மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், டாஸ்மாக் கடைகள் மூடல், கூடுதல் தொகை வசூலிப்பது, கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வருவது ஆகியவை தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தருவதற்காக புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
6: வணக்கம் புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பரபரப்பான காலையில எல்லாருமே ஓடிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களை நின்று நிதானமா சில விஷயங்கள் சொல்றதுக்கும் நிறைய அப்டேட்ஸ் தரதுக்கும் தான் நாங்க வந்திருக்கோம்.
5: இந்த நாளில் சிறப்பான ஒரு தலைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையில் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பற்குளத்துறைக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 2358 சீட்டிலிப்பு வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ், சுப்பர் இலக்கம் 30, வெற்றி இலக்கங்கள் 2, 16, 46, 54.
6: மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ், சூப்பர் இலக்கம் 30, வெற்றி இலக்கங்கள் 2, 16, 46, 54.
5: 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,47,21,400 ரூபாய் பெறுமதி என பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்து கப்ருக சூப்பர் கோட்டிபதி பரிசு பொதியாக 28,40,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 390வது சீட் இழப்பு வாரத்துக்கான ஜாய சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 4, 1.
6: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 4, 1.
5: நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 599,280 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,012 சீட் இழப்பு வாரத்துக்கான சசிரிலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3, 8, 49.
6: மீண்டும் அந்த முடிவுகள், 3, 8, 49.
5: 2 லட்சம் பரிசுகள், 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,21,080 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தனசாப்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள். 916 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 1, 0, 1, 4, 1.
6: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 1, 0, 1, 4, 1.
5: நேற்றைய நாளில் 36,66,900 ரூபாய் பெறுவதையான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பணப்பரிசாக 2,05,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். 4,894 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மகர ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 33, 38, 49.
6: மீண்டும் அந்த முடிவுகள், ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 12, 33, 38, 49.
5: 10 லட்சம் பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,73,31,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்து சூப்பர் பரிசாக 40,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,008 சீட்டிலப்பு வாரத்துக்கான அத கோட்டிபுத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 12, 15, 46.
6: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 12, 15, 46.
5: நேற்றி நாளில் 2 லட்சம் பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,30,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்து சூப்பர் பரிசாக 5,62,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து சூப்பர் போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். 3,182 சீட் இழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 21, 22, 25, 62.
6: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து டபிள்யூ, வெற்றி இலக்கங்கள் 21, 22, 25, 62.
5: சூப்பர் கேஷ் சீட் இழப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 8, 5, 3, 4.
6: மீண்டும் அந்த முடிவுகள், 5, 8, 5, 3, 4.
5: 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,88,000 ₹400 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 13,12,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 5,343 சீட்டில் புவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்துக்கே வெற்றி இலக்கங்கள் 1, 14, 48, 67.
6: மீண்டும் அந்த முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 1, 14, 48, 67.
5: நேற்று நாளில் 20,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 95,70,400 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
6: அடுத்த சூப்பர் பரிசாக 5,34,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
5: இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். அதோடு நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட
6: லக்கி சான்ஸ் சீட்டுக்கான வெற்றி இலக்கங்கள் 5, 0, 6, 3, 5. மீண்டும் அந்த முடிவுகள், 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 5, 0, 6, 3, 5.
5: இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்துறைக்கான லக்கி சான்ஸ் சீட்டில் பின்புடன் வெற்றி பெற்ற முடிவுகள்.

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்க வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சங்கர் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும்,
1: சொல்லு.
0: அதாவது என்ன சொல்ல, நாங்கள் ஒரு பைக் ஒன்று வாங்குவோம்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறோம் இல்லையா?
1: ஆமா,
0: ஆசைப்படுறது நியாயம் தானே?
1: ஆமா, நமக்கு ஒரு வாகனம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு நியாயமான விஷயம் தான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு பைக் ஒன்று இருந்தாலும் இந்த பொருளாதார செலவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, லீட்டருக்கு 80 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு பைக் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்?
0: வாவ், சூப்பர் இல்ல? அதான் சிடி ஆண்ட்ராய்டு பஜாஜ் வழங்குகின்ற சிடி என்ன உங்களுக்கு தெரியும், பஜாஜ் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியும். ஆக சிடி அண்ட் பைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் கொடுக்கறது. ஆக புது புது ஃபெசிலிட்டியோட வந்திருக்கிறது, சிடி அண்ட் மிஸ் பண்ணாம வாங்கிருங்க, நாங்கள் சொல்லிட்டோம். அதே போல தலைவலி காய்ச்சல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறத, தலைவலி காய்ச்சல் எல்லாம் இல்லாம சேர்த்துக்கு நீங்க என்ன செய்யணும்,
1: மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும்.
0: சரி, மிஸ் பண்ணிடாதீங்க, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லிட்டோம் நாங்கள், பிறகு சொல்லலன்னு சொல்ல போறோம். சரி, இப்பொழுது நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசக்குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ராசியாக மீன ராசி தெரிவாக இருக்கிறது, வெற்றி இலக்கங்கள் 40, 43, 66.
1: மீன் வந்த முடிவுகள் ராசி மீனம், வெற்றி இலக்கங்கள் 40, 43, 66.
0: நேற்றை நாளில் சிறப்பு இலக்கங்களாக 4, 9, 5, 5 தெரிவாக இருக்கிறது.
1: மீண்டும் ஒரு முறை சிறப்பு இலக்கங்களாக 4, 9, 5, 5.
0: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 85,81,620 பெருமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவைசத்தகத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 42, 55, 60, 76.
1: மீண்டும் வந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 42, 55, 60, 76.
0: நேற்றி நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,12,57. அடுத்து 280 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்து சூப்பர் பரிசாக 6,57,8,55 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,208 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்கள் 4, 7, 6, 4, 0, 4.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர், வெற்றி இலக்கங்களாக 4, 7, 6, 4, 0, 4.
0: நேற்று நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,16,11,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 2,23,32,648 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,238 சீட்டிலப்பு வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 32, 47, 62, 66.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்களாக 32, 47, 62, 66.
0: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 3 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 58,71,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 8,11,80,237 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இது. 2,556 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்கள் 20, 46, 55, 63.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், சூப்பர் இலக்கம் 7, வெற்றி இலக்கங்களாக 20, 46, 55, 63.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. 81,12,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 28,19,514 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இது.

0: நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனத்திற்கான வெற்றி முடிவுகள், 1517 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 6, 43, 55, 59.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ராசி விருச்சிகம், வெற்றி இலக்கங்கள் 6, 43, 55, 59.
0: நேற்று நாளில் 1,000,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 18 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,58,160 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சுப பரிசாக
1: 38,53,706 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 783 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 4.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து 6, வெற்றி இலக்கங்கள் 6, 4, 0, 4.
0: நேற்று நாளில் மொத்தமாக 50,35,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், இதோ நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 476 சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்கள் 3, 8, 4, 1.
1: மீண்டும் அந்த முடிவுகள் ஆங்கில எழுத்து பி, வெற்றி இலக்கங்களாக 3, 8, 4, 1.
0: 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 36 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,54,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளிகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை, ராகு காலம் காலை

இன்பம் இன்பம் கண்ணி துணிவு துலாம் வேதனை விருட்சிகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சின்னம் கும்பம் நன்மை மீனம் சுகம் மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் இன்பம் கண்ணி துணிவு துலாம் வேதனை விருட்சிகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சின்னம் கும்பம் நன்மை மீனம் சுகம் இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

0: அழகான பாடல் காலையிலேயே கேட்கும் போது எவ்வளவு உற்சாகம் இல்லையா? இனிமை இனிமை இனிமை இனிமை நிறைந்த உலகம் இது. நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போ சரியாக 8 மணி.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்.
1: மனித உடலின் மிகவும் உன்னதமான அதே நேரத்தில் இன்று வரையிலும் அறிவியலாளர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் ஒரு விந்தையான உறுப்பு என்றால் அது மனித மூளைதான். இந்த மூளை பற்றி நாம் அறிந்ததும் அறியாதுமான சில அசாத்தியமான உண்மைகளின் தொகுப்பு இது. மூளையில் பல நினைவுகளையும் தகவல்களையும் நம்மால் சேமிக்க முடியும் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கணினி அல்லது மொபைல் போன்களுடன் ஒப்பிட்டால் மனித மூளையின் சேமிப்பு திறன் சுமார் 2.5 பெட்டாபைட் ஆகும். அதாவது 25 லட்சம் ஜிகாபைட் ஆகும். எளிமையாக சொன்னால், ஒரு தொலைக்காட்சியில் தொடர்ந்து 300 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 மில்லியன் மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்களையும் நம் மூளையால் சேமித்து வைக்க முடியும். மூளை நரம்புகளின் சிக்னல்கள் மூலம் உடலை இயக்குகின்றது. நாம் விழித்திருக்கும் போது நமது மூளை சுமார் 12 முதல் 25 வாட்ஸ் மின்சாரத்தை உருவாக்குகின்றது. இந்த மின்சாரத்தை கொண்டு ஒரு குறைந்த சக்தி கொண்ட LED மின்விளக்கையே எரிய வைக்க முடியும். நமது எண்ணங்களும் செயல்களும் இந்த மின்வேதியியல் மூலமாகவே கடத்தப்படுகின்றன. உடலின் மற்ற பகுதிகளில் கொழுப்பு சேர்வது உடலுக்கு நல்லதல்ல என்று நினைக்கின்றோம். ஆனால் மனித உடலிலேயே மிக அதிகப்படியான கொழுப்புள்ள உறுப்பு மூளைதான். மூளையின் ஒட்டுமொத்த எடையில் சுமார் 60% கொழுப்பு நிறைந்திருக்கிறது. மூளையின் நரம்புகள் தங்களுக்குள் தகவல்களை மிக வேகமாக பரிமாறிக்கொள்ள இந்த ஒட்டுமொத்த கொழுப்பு அமைப்பும் அத்தியாவசியமாக கொழுப்பு அமிலங்களும் மிக முக்கியமாகவும் காணப்படுகிறது. உடலில் எங்கு ஒரு முள் குத்தினாலும் அந்த வலியை நமக்கு தெரிவிப்பது என்னவோ மூளைதான். ஆனால் ஒட்டுமொத்த உடலின் வலியை உணரும் மூளைக்கு தனியாக வலி தெரியாது. அதாவது மூளையின் சொந்த திசுக்களை வலியை அறியும் நரம்பு முனைகள் மூளைக்கு இல்லை. இதனால்தான் நரம்பியல் அறுவை சிகிச்சைகளின் போது நோயாளி உணர்வுடன் இருக்கும் போதே மருத்துவர்களால் மூளையில் அறுவை சிகிச்சை செய்ய முடிகிறது. உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ரத்தமும் ஆக்சிஜனும் தேவை. மனித மூளையின் எடை நமது ஒட்டுமொத்த உடல் எடையில் வெறும் 2% மட்டுமே. ஆனால் நமது உடல் பயன்படுத்தும் மொத்த ஆக்சிஜன் மற்றும் ரத்தத்தில் 20% மூளை ஒன்றை தனியாக பயன்படுத்துகிறது. மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் வெறும் 5 முதல் 10 நிமிடங்கள் தடைப்பட்டால் கூட மூளையின் செல்கள் நிரந்தரமாக செயலிழந்து விடும். நாம் ஒரு பொருளை பார்த்தவுடன் சற்றென்று எதிர்வினை ஆற்றுகிறோம். ஆனால் மூளையின் நரம்பு செல்களுக்கு இடையே தகவல்கள் பயணிக்கும் வேகம் மிகவும் அதிகமாகும். ஒரு நரம்பு உந்துவிசை மணிக்கு சுமார் 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. ஒரு அதிவேக புல்லட் ரயிலை விடவும் நம் சிந்தனைகளின் வேகம் அதிகம்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறியாததும்.

0: உற்சாகப்படுத்தும் வணக்கம் சந்தோஷமாக உற்சாகமாக எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்க. சரி, இப்ப நாங்கள் தலைப்பாக்கம் வந்திருக்கோம் சங்கர்.
1: ஆமா, இன்றைய நாளுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்லமான தலைப்பு வச்சிருக்கோம்.
0: சரி, செல்லமான தலைப்புனு சொன்னா அது செல்லப்பிராணிகள் இருக்கு தானே?
1: ஆமா,
0: நாங்கள் செல்லப்பிராணிகள் வளர்க்கிறோம் வீட்டுல. ஆனா அந்த நிறைய பேர் செல்லப்பிராணிகள் வளர்க்கிறவங்களுக்கு அதை எப்படி பராமரிக்க வேண்டும் அப்படின்னு தெரியாது. சில பேருக்கு என்ன செல்லப்பிராணி வளர்க்க வேண்டும் தெரியாது.
1: அதுவும் சரிதான், என்ன வளர்க்கணும்னே தெரியாது இல்லையா?
0: ஆமா, சரியா.
1: சில நேரம் ஆசையில வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு நாலு நாள் என்ன பண்றது, சில அந்த ஜிங்கு ஜிங்குன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் அது அது பாட்டுக்கு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இருப்போம். அப்படி இல்லாம ஒரு உயிர் தானே, ஒரு செல்லப்பிராணி வாங்கினோம்னா அதை வந்து நீங்க சரியான முறையில பராமரிக்கவும் செய்யணும்.
0: சரி, அதே போல அதுல இருந்து வர நோய்கள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? இது ஒரு முக்கியமான விஷயம். செல்லப்பிராணி தானே, பிள்ளையோட பிள்ளையா பாக்குறது?
1: பாக்குறது இல்ல, பிள்ளையும் அதே கட்டி புரண்டு விடுறது,
0: ஒரே கட்டல புரண்டு படுத்துறது, பிறகு நோய் வந்த பிறகு.
1: இப்ப கேள்வி என்னன்னா,
0: நம் வீட்டு செல்லப்பிராணிகள் குறும்புகளும் சரியா, அவற்றின் பராமரிப்பு முறைகளும். செல்லப்பிராணி நிறைய குறும்பு பண்ணும் இல்லையா?
1: ஆமா,
0: அதுக்காக தானே வளர்க்கறது.
1: ஓனர் எல்லாம் பாக்காது, கடிச்சு கடிச்சு வச்சிரும்.
0: அப்படி செய்யாது.
1: என்ன செய்யாது? செல்லமாக நாய் வளர்ப்பவர்களிடம் சற்று கேட்டு பாருங்க, நாய் வளர்த்தேன், நாலு கால கடி, ரெண்டு கையில கடின்னு சொல்லி.
0: இத ஒரு இந்த சொல்லும் போது ஒரு வாசக ஞாபகம் வருது. உன் வீட்டு நாய் உன்னை பார்த்து குறைக்கிறது சொன்னால் அது வேறு யாருக்கும் விசுவாசமா இருக்குன்னு அர்த்தம்.
1: என்னதா,
0: யாரோ சோறு போடுறாங்க,
1: சோறு போடுறாங்கன்னு அர்த்தம். கவனமா இருந்துக்கங்க.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
0: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
3: கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும்.
2: வசந்தம் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதில் உற்சாகம், வணக்கம், வசந்தம், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா சங்கர்?
1: ஆமா,
0: அதாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் ஒரு திருவில் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்ப என்ன திருவில் வாங்கணும் சொல்லி யோசிக்கும் போது நாங்கள் சொல்றோம் பஜாஜ் திருவில் வாங்கணும் சொல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொன்னால்
1: பஜாஜ் திருவில்களை பத்தி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்காக வந்து ஒரு முக்கியமான அம்சத்தோட ஒரு திருவில் ஒன்று வந்திருக்கு.
0: ம்,
1: சரியா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் பெட்ரோல் விலைகள் அப்படி இப்படிலாம் இருக்கும்போது, எல்லாரும் ஈவிக்கு மாறிட்டு இருக்கும்போது, நாம வந்து ஏன் திருவில்லே ஒரு ஈவி வாங்கக்கூடாதுன்னு யோசிப்பீங்க.
0: எஸ்,
1: உங்களுக்காக பஜாஜ் நிறுவனத்திடமிருந்து பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் வந்திருக்கு. அதுவும் ஒரு சார்ஜுக்கு எவ்வளவு போகுது?
0: 150 கிலோமீட்டர் வரை செல்ல முடியும். அது மட்டும் இல்லாத நார்மல் பிளக்ல நீங்க சார்ஜ் செய்து கொள்ள முடியும். போறோம்னா பல வகையான வசதிகள் இருக்கிறது. சோ மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை நாங்கள் சந்தோஷமா சொல்றோம். அதே போல சங்கர், கட்டிட உபகரணங்கள், கடத்தொழில் சார் உபகரணங்கள், ஜிஐ பைப்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது
1: ஜனதா ஸ்டீல்ஸ்.
0: ஆக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே கூறியின் எல்லா பொருட்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா. இந்த விஷயமே உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. சரிதானே, நாங்கள் சொல்லிவிட்டோம். சரி, இப்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம்?
1: கொஞ்சம் கிரவுண்ட் பக்கம் போயிட்டு வருவோம்.
0: மழைதான், பரவாயில்ல, போயிட்டு வருவோம்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: ஸ்போர்ட்ஸ் என்ன வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கிறது. நாங்கள் நேற்று சொன்னது போல சங்கர், பாகிஸ்தான் தங்களுடைய வேலையை சிறப்பாக காட்டிவிட்டார்கள். சரி, நேற்றைய போட்டி பார்த்தீங்கன்னா, இறுதி போட்டி ஏற்கனவே ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் இருந்த போட்டி, ஒரு நாள் போட்டி, இது மூன்றாவது இறுதியுமான போட்டி நேற்று நாள் நடைபெற்றது. இந்த போட்டியில் மிக சிறப்பானது வெற்றியை பதிவு செய்து கொண்டது
1: பாகிஸ்தான் அணி.
0: உண்மையிலே இந்த தொடர் இதோடு முடிகிறது என்பதும் இங்க முக்கியமான விடயம். சார், இந்த போட்டியின் ஸ்கோர் ஒரு பார்த்துட்டு முதல் திருப்படுத்தாதே ஆஸ்திரேலிய அணி. இது ஆறாவது பாட்டு வீரர் மேத்யூ ஷாட் பூஜ்ஜியத்தில் ஆட்டம் கொடுத்தார். ஆனால் நேற்றைய நாளில் அணித்தலைவர் ஜோஸ் இங்கிலீஷ்
1: 65 ஓட்டங்கள், 71 பந்துகளை எதிர்கொண்டு 4-8 ஓட்டங்களும் ஒரு 6 ஓட்டங்களும் அடங்கலாக மொத்தமாக 65 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்.
0: அதேபோல மானஸ் லபுசேஷ் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அலெக்ஸ் கேரி 19 ஓட்டங்கள், கேமரோன் குரீன் 7 ஓட்டங்கள். அதே போல நேற்றைய நாளில் பாத்தீங்கன்னா கூப்பர் கனோலி 3 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து மொத்தமாக பெருதும் வேறு யாரும் சோபிக்கலாம். மொத்தமாக 157 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டில் உள்ளது 42 பந்தவர்களே. பந்துவீச்சு பார்த்து நேற்று நாளில் கலைக்கிற சயின்ஸ் ஆஃப்ரிடி பந்து வீச்சாளர்
1: 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்.
0: அதே போல நேற்று நாளில் 30 ஓட்டங்கள் கொடுத்து ஒரு மேலும் ஒரு அடங்கலாக தான் இந்த பந்து வீதம் வீசியிருந்தார். அதே போல அப்தர் அகமது, அதே போல சதாப் கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்த நேற்றால் ஹரிஷோப்புக்கு 1 விக்கெட் சென்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை நேற்றைய நாளில் அப்துல் அகமதின் பந்து வீச்சு நாங்கள் வாழ்த்தியாக சங்கர். நேற்றைய முதல் பாருங்கள், 10 ஓவர்கள் பந்து வீசி 2 மேடின் ஓவர் ஆடுகளாக பெருமனை 19 ஓட்டுகளில் மாத்திரம் விட்டுக் கொடுத்திருக்கிறார். அங்கேதான் கொஞ்சம் தடுமாறி இருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணி. சரி, இது எப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பதிலுக்கு கிளம்புறது பாகிஸ்தான் அணி. பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப திருப்பாடு வீரர் எதிர்பார்க்கப்பட்டது வேண்டார் ஃபரான் நேற்று நாளில் 6 ஓட்டுக்கு ஆட்டம் வளர்ந்தார். நேற்று நாளில் மாஸ் 27 ஓட்டில் பெற்றுக் கொடுத்தார். பாபர் அசாம் நேற்று நாளில் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டிருந்தார்.
1: மொத்தமாக 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 84 பந்துகளை எதிர்கொண்டு
0: 3-4 ஓட்டில் அடங்குறாங்க. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது கௌரி 8 ஓட்டங்களோடு ஆட்டம் இருந்தார். சல்மான் நாகா 15 ஓட்டங்கள் என்று பெறும்போது, இறுதியாக சதாப் கான் ஆட்டம் இழக்காமல் 29 ஓட்டங்களையும், அப்துல் ஷமாத் ஆட்டம் இழக்காமல் 18 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஓட்ட இலக்கு அங்கே நெருங்கி வந்து விட்டார்கள். மொத்தமாக 6 விக்கெட்டுகள் இழந்து
1: 161 ஓட்டங்களை பெற்றது. 41.5 ஓவர்கள் முடிவில் பாகிஸ்தான் அணி.
0: சரி, பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம், பாகிஸ்தான் அணி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு வெற்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். அப்படியே நாங்கள் போக போகிறோம் சங்கர். இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்ற போட்டி, இந்த போட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நியூசிலாந்து அணி 79 ஓட்டங்களால் இப்பொழுது முன்னிலை வைக்கிறது. முதலில் துருப்படுத்தாரி மணிக்கு முதல முன்னிலை இல்லை, பின்னிலை வைக்கின்றது, லீட் வேண்டும். ஆனால் நேற்று நாளில் இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட பருதி பெரிதும் சொல்லும் அளவுக்கு சோபிக்கவில்லை. மோசமான துடுப்பாட்ட பருதியாக நேற்று நாளில் பார்க்கப்படுது. பாருங்கள், 140 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றார்கள். ஆனால் துடுப்பாடு நியூசிலாந்து அணி, அவர்களும் நாங்களும் சலைத்தவர்கள் சொல்லி இப்பொழுது 61
1: ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள்.
0: 6 விக்கெட்டுகள் இழந்து நேற்றைய போட்டியின் துடுப்பாட்ட பருதியை பாருங்கள், நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டவர்கள் யாரும் நேற்று நாளில் கை கொடுக்கவில்லை. பென் டக்கர் 19 ஓட்டங்கள், அதேபோல கே 8 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஜக்கப் பெத்தல் எதிர்பார்க்கப்பட்டிருந்த வீரன் தொடரில் 6 ஓட்டத்தில் அவர் ஆட்டம் அடைந்தார். ஜோ ரூட் 1 ஓட்டம், ஆனால் நேற்று நாளில் ஹரிபுருக் மாத்திரமே 56 ஓட்டுகளை எட்டியிருந்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது ஜெமி ஸ்மித் 1 ஓட்டம், பென் ஸ்டோக் 12 ஓட்டங்கள் அணித்தல, இப்படி ஒரு அணி பாருங்கள். ஆனால் இலக்கு படுமோசமாக இருந்தது. நேற்று நாளில் கேல் ஜேமிசனின் பந்து வீச்சுக்கு தட்டு தடுமாறினார்கள். நேற்று நாளில் 14 பந்தோர்கள் வீசியிருந்தார். 62 ஓட்டுகளை விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். நதன் சுமித் அதுபோல வில் ராக் நதன் சுமித் நேற்று நாள் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். வில் ராக் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். பதிலுக்கு துடுப்பாட்டத்தாளர்கள் நியூசிலாந்து அணி. நியூசிலாந்தின் துடுப்பாட்டம் தொலைபேசி இலக்கங்கள் போல சென்று கொண்டிருக்கிறது.
1: அணித்தலைவர் டாம் 3 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அதுவும் 21 பந்துகளை எதிர்கொண்டு. டெபோன் அவர்கள் 1 ஓட்டம், கேன் 0, ரஷின் 0. அடுத்ததாக
0: டேரி மிச்சல் 12 ஓட்டம், டாம் பிளாண்டல் 4 ஓட்டங்கள் என்று கிளாம் பிலிப்ஸ் ஆட்டமிட்டுக்கான தொடுபடுத்தாடுகிற 33 ஓட்டங்களை பெற்ற வேளையில் நரன் சுமித் வரமுடியில் தொடுபடுத்தாடு கொண்டிருக்கிற 6 ஓட்டங்களை பெற்ற வேலையில் பார்க்கலாம் இந்த போட்டி என்ன நடக்க போகிறது. பந்து வீச்சு பகுதியில் கலக்கியிருந்தால் ஆலி ஆலி ராபின்சனை பொறுத்த மட்டும் 4 பேர் ரிலீஸ் ஓட்டை எடுத்திருக்கிறார். 6 பந்தோர்கள் வீசி 10 ஓட்டங்களை கொடுத்து 4 பேர் ரிலீவ் எடுத்திருக்கார். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது சொல்லி.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்மையில் நடந்துகிட்டு இருக்க ஆசிய தடகள போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ரமேஷ் தரங்க பத்திரிகையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈட்டி எறிதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து வச்சிருக்கிறாரு.
0: உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம், பெரிய ஒரு சாதனை. தெற்காசிய போட்டிகள் சாதனை எல்லாம் முறையெடுத்திருக்காரு. இப்பொழுது ஒலிம்பிக் சாதனை நெருங்கி விட்டார்.
1: அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆசியாவில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார். சரியா, இதுவரையில் உலக பட்டியலில் 8வது இடம். சரியா, அதாவது 2026 ஆண்டில் முன்னேறி வருகிற வீரர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார். அதோட தேசிய சாதனையும் வந்து முறியடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் வந்து கிட்டத்தட்ட 92.62 மீட்டர்கள் வீசியிருக்கிறார் இந்த ஈட்டிய.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். இவர் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியமான
1: விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன் வசந்த் சிங் ஸ்போர்ட்ஸ் அரினா.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
1: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடை.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். ஏராளமான விஷயங்கள் நாங்கள் சொல்ல வேண்டும். சங்கர், நல்ல ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் என்ன செய்யணும்?
1: மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி கட்டி பாருங்க. வீடும் சரி, உங்க மனமும் சரி, உறுதியா இருக்கும்.
0: உறுதியா இருக்கும், அந்த மாதிரி உறுதி இருக்கும், சரிதானே? அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது, நீங்க ஒரு பைக் வாங்கணும், என்ன பைக் வாங்கணும்?
1: நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக்கும், ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கிற பைக்கும், உங்க பாக்கெட்டுக்கு பாரம் இல்லாத ஒரு பைக்கும் வாங்கணும்னு சொன்னா பஜாஜ் CT 100 ஒன்று வாங்குங்க, டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து.
0: சரி, சந்தோஷம். அதே போல சுவாதின ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் பாத்தீங்கன்னா செய்கிற வேலை தான் உங்களுக்கு தெரியும். டேக் கேர் வேலை திட்டம், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி சங்கர், இன்னொரு விஷயம் இருக்கிறது, அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே குறியில் பெற்றுக்கொள்ள கடத்தொழில் சால உபகரணங்கள் இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், எல்லா விதமான பொருட்களையும் எங்க பெற்றுக்கொள்ளலாம்? போய்
1: ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு போங்க. போனீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒரே குறையின் கீழ் நீங்க தேடி தேடி அலைஞ்சு திரியெல்லாம் தேவையில்லை. இந்த காலகட்டங்கள்ல போனோம்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும்

0: நிறைய ஆட்களை இறக்கி வர்றதுக்காக வர நேரத்துல தடம் மாறி வண்டி நேரம் உள்ள போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உள்ளனா அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போயிருச்சு. நல்ல வேலை யாருக்கு ஆகல, கொஞ்சம் வேகமா வந்தேமா. அதான் நாங்க எப்பவுமே சொல்லுவோம், வாகனம் ஓட்டும் போது மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு.
1: அதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படி செய்திருக்க இல்ல பாத்துருப்பா. பெரிய விஐபியா இருக்குமோ
0: டாக்குன்னு போட்டு யாருடா யா போட்டுக்குள்ளேயே வண்டியில வரா. நாங்க கொஞ்சம் ராயல் ஃபேமிலியோட
1: அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அந்த ஏர்போர்ட்லாம் போயிட்டு சரியா அந்த பார்க்கிங் பண்றலாம் அங்க சரியா செய்யணும். கொரோனாவை நோக்கி நீர் கொண்டு செல்லும் பிரதான நீர் விநியோக குழாய் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக பல பகுதிகளில் இன்று 8 மணி வரை நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அதாவது இன்று பாத்தீங்கன்னா 8:00 வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இருந்து 8:00 வரைக்கும் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்க்கும்போது
0: வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முருகாசுமுல்ல ராஜகிரிய நாவல உபயசேகரபுர கொலண்ணாவ நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலும் இந்த
1: நீர் விநியோக தடை ஏற்படுகிறது. காரணம் அந்த கசிவினாலதான், வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால தான் ஏற்பட்டுகிறது. நீங்க யோசிச்சு கொண்டு நீர் வெட்டான்னு சொல்லி நீர் வெட்டுக்கான காரணம் இதாவா தான் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது.
0: நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோரமான விபத்து சம்பவம் ஒண்ணு இடம்பெற்று இருந்துச்சு.
1: ஆமா,
0: உச்சகரங்களை கொஞ்சம் கவனமாக வாகனங்களை செலுத்துங்க. ஒரு மரம் ஒண்ணு
1: விழுந்துதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதும் இங்க முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக உச்சகரங்களிலிருந்து மரம் உருந்து விழுந்திருக்கிறது. பாடசாலை மாணவர் உட்பட இந்த விபத்தில் பாத்தீங்கன்னா சிக்கி 3 பேர் உயர்ந்திருந்தாக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு கவலையான ஒரு செய்தியாக தான் இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் மழை காற்று வீசி கொண்டு நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ரொம்ப அவதானமாக செயற்பட வேண்டும்.
0: நிலவும் காலநிலையோடு பயணங்கள் செல்லும் போதும் சரி, வெளியில் செல்லும் போதும் சரி, வாகனங்கள் செல்லும் போதும் சரி, கவனமா இருங்க அப்படிங்கறது நாங்க எப்பவுமே வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம்.
1: நிச்சயமாக. அதேபோல் நாங்கள் இந்த நாள் கேட்ட தலைப்பின் கீழ் சில விஷயங்கள் பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செல்லப்பிராணிகள் பராமரிப்பு பற்றி பேசியிருந்தோம். அதே போல அதை எப்படி எல்லாம் வளர்க்க வேண்டும் செய்ய வேண்டும் சில விஷயங்களை நாங்கள் கேள்வியாக கேட்டிருந்தோம் இல்லையா. இப்போது நாங்கள் அவற்றை சிலவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூட எங்களோட நிகழ்ச்சியோடு எழுந்து கொண்டிருக்கிறாங்களாம் சிவகுமார் பாராசுல நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல முள்ளேரியாவிலிருந்து வந்திருந்தாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சுதாந்தரி வந்திருந்தாங்க. அவங்க நாய் வளர்க்குறாங்களாம். அந்த நாய் பார்த்தா ரொம்ப செல்லமாம் சரியா. அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு யாரையும் வரவிடாதாம். இவங்க மேல சரியான பாசமாம், ஆனா மத்தாக்கள் யாரையும் உள்ள விடாதாம்.
0: நான் கூட நினைச்ச திருடல் அந்த நாளாம் பிடிக்க மாட்டேன்.
1: அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய குறும்புகள் பண்ணுமாம். இப்ப ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பூனை ஒன்றும் கிடைச்சதாம். அந்த யாரும் ரோட்ல விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த பூனையும் வளர்க்கறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்களாம். ஆனா என்ன, அந்த நாய் வீட்டுக்கு யாரும் போக மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். இல்ல இல்ல,
0: மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால உன்னைய கூட்டிட்டு வந்து சோத்த போட்டு வளர்த்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
1: நாய் இருக்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிருக்கேன்.
0: ஐயோ அந்த வீடா, ரொம்ப பயங்கரமான ஒரு நாய் இருக்கு.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கொழும்பின் பிரதான நீர் விநியோக கட்டமைப்பில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலையிலிருந்து கொலனாவை வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயிலேயே இந்த திடீர் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றிரவு 8 மணி வரை பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும். இதன்படி மொரகஸ்முல்ல ராஜகிரிய நாவல ஒபேசேகரபுர மற்றும் கொலனாவை நகரசபை பகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் இவ்வாறு நீர் விநியோகம் அமுல்படுத்தப்படும் என நீர்வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமெரிக்கா ஆதரவளித்த போர் நிறுத்த நிபந்தனைகளை லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கம் நிராகரித்துள்ளது. லெபனானுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நுழைவதற்கு தடை விதிக்கப்படும் பாதுகாப்பு வலயங்களை உருவாக்குவதன் மூலம் இஸ்ரேலும் லெபனானும் தங்களின் பலவீனமான போர் நிறுத்தத்தை புதுப்பிப்பதாக அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அத்துடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவின் முழுமையான துப்பாக்கிச்சூடு நிறுத்தத்தை சார்ந்தே அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று
1: www.vasantamfm.lk அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உலகத்துல எங்க இருந்தாலும் இணைந்து கொள்ளலாம்
0: சார். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிட்ட தலைப்பை ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம். அதாவது நாங்கள் என்ன கேட்டுக்கணும்னு சொன்னால், செல்ல பிராணிகள்,
1: ஆமா, வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிகள் என்ன, அதை எப்படி பராமரிப்பீங்க அப்படிங்கறத பத்தியும் கேட்டிருக்கிறோம்.
0: அதே போல பண்ற குறும்புகள், நிறைய குறும்புகள் செய்யும், அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0312-775-0001 அல்லது 0312-775-111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: அப்படி இல்லைனா பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னா நாங்க வந்து வணக்கம் வசந்ததுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம், அது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க.
0: சரி, இப்ப அணு ஆயுத உற்பத்தி ஒரு பக்கம் அமெரிக்கா நிறுத்துங்க, எதுக்கு தேவையில்லாத செய்து கொண்டிருக்கிறீங்க, உலக அழிவுக்காக தான் விஷயமா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட போரெல்லாம் தொடுத்து கொண்டிருக்காங்க. இப்ப வடகொரியா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்ண, எங்களுக்கு அணு ஆயுத உற்பத்தியில் நாங்க அதிக கவனம் செலுத்த போறோம்.
1: விளையாட்டு பொருட்களும் இருக்கும் இருக்கும், ஆனா விளையாட யாரும் வர மாட்டாங்கிற மாதிரி என்னைக்கு ஆதி என் மேல கைய வச்சுக்கே அப்படின்னு சொல்லி அவர்
0: பண்ணி எப்படி ஒன்றுக்கு தானே சங்கர். வடகொரியா இப்ப அமெரிக்காவுக்கு வடகொரியா அடிக்கணும் எந்த ஒரு தேவையும் இல்லையே. அப்படி ஒன்று இருக்குது, நீ சண்டை கூப்பிடுறதுக்காக சண்டை போடுறதுக்கு நாங்க சும்மா உன்னோட என்ன நான் பேசுறதுக்காக சண்டைக்கு வரணுமா? இப்ப ஒரு ஈரான்ல ஒரு தேவை இருக்குது, ஈராக்ல ஒரு தேவை இருக்குது, மத்த நாடுல ஒரு தேவை இருக்கு சொல்லி பல நாடுகள் முன்னையா போட்டி போடுறாங்க, கனி வளம் இருக்கிறது அப்படி அப்படின்னு. அப்ப இவங்களோட போட்டி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, சரியா? ஆனாலும் சரி, அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. பற்றிய விஷயங்கள் வரும்போது நாங்கள் உங்களை கட்டாயம் சேர்த்துக் கொள்கின்றோம். சார், நேற்று நாள் நாங்கள் 11 பேர் விழுந்திருப்பதாக சொல்லியிருந்தோம். இப்பொழுது 12 பேராக விழுந்தப்போ அதிகரித்து தெரியும். முதியோர் இல்லத்தில் நடந்த ஒரு தீ விபத்து உரிமையாளர் இப்பொழுது கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கிறது.
1: சரி, இது மாதிரி இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் வசந்தம்.

மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: கேட்டுக்கொண்டிருக்கிற காலை பொழுது நிமிஷம் வணக்கம் வசந்தம். நாங்கள் கேட்ட கேள்வி,
1: நீங்க வீட்டுல விளக்குற செல்ல பிராணிகள் குறும்பு, அது மட்டும் பாத்தீங்கன்னா அதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி படு சீரியஸாக கேட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படு காமெடியா போயிட்டு இருக்கு.
0: இல்ல நான் முதல்ல சொல்றேன், நியாய விடுவோம் சரியா. இப்ப வந்து சிவா சொல்லிருக்கிறார், அவரு குரங்கு வளர்க்கிறார்.
1: அந்த குரங்கு கிட்டக்கா அங்கெல்லாம் மனச போ.
0: ஐயோ ஐயோ, இப்படி சொல்லிருக்கிறார். குரங்கெல்லாம் வளர்க்கறதான்னு தெரியா, சரிதான கவனம்
1: அடிச்சு வச்சிரும்.
0: என்னண்டா குரங்கு பாத்தீங்கன்னா சங்கர், அது வந்து கோவப்பட்டுதான் இந்த பல்ல காட்டுவார் சரியா. நான் நினைக்க சிரிக்கிறார் பழிச்சு காட்டுறான்னு சொல்லி.
1: அவன் கோவத்துலதான் இருக்கான், நமக்கு பார்க்க காமெடியா இருக்கு.
0: நாங்களாம் அங்க இருந்து வந்தா கருத்து, இப்ப நாங்களும் அந்த ஆக்சன் செய்யறது,
1: நாங்களும் எங்களை
0: சரி நீங்க
1: நீங்க நீங்க சரி. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வளர்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா அனுமதிக்கப்பட்டதா?
0: இல்ல இல்ல சரிதானே, அவெல்லாம் வளர்க்க கூடாது. அப்ப எப்படி எங்களை எல்லாம் வளர்க்கறான்னு நீங்க கேட்கணும். சரி, அன்பான வணக்கம் பெரியவர்களிருந்து சாந்தி கோதரை சொல்லுதாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய நண்பி தான் ஒரு நாய் வளர்க்கறாங்களாம். சரியான சேட்டை பண்ணுமா, அவ்வளவு சேட்டை பண்ணுமா. அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நாயை விட்டுட்டாங்களாம், சரியான பராமரிப்பு இல்லையா. அதுக்கு இந்த உண்ணி அப்படின்ற நோய் ஒன்று வந்ததுதான், அதுக்கு மருந்து எல்லாம் கொடுக்கறதுக்கு சொன்னாங்களாம், அதுக்கான பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது பாவம், அப்ப வளர்த்தா சரியா பராமரிச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: அது சரி, இப்ப உங்களுக்கு தலையில பேன் வருதுன்னு சொல்லி வீட்டை விட்டு திறந்துடா, எப்படி இருக்கும்
0: எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அதே போல அன்பான வணக்கம் மும்தாஸ் பேகம் சொல்லிருக்காங்க, குழம்பு 14 இருந்து அவங்க வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ் ஓகே, 3 ஜோடு இருக்குதான் சரிதானே. அந்த ஜோடிகளை வந்துட்டு இவங்க வந்து காலையிலேயே கீச்சு கீச்சுன்னு கத்துவோம், அப்படித்தானே கத்துமே கத்துவோம். சின்ன ஒரு அடி அடிப்பாங்க கூட்டை போயிட்டு, அப்படியே சாப்பிட்டுலாம் நின்றுவான். அவங்க கூப்பிடுறது சாப்பாடுலாம் வச்சு கூடலாம் கிளீன் பண்ணுவாங்களாம். சோ அந்த ஒரு என்ன சொல்றது நட்பு மாதிரி பாசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம்.
1: சரி, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அருள்மொழி இணைந்திருக்காங்க பருத்துத்துறையில இருந்து. செல்ல பிராணிகள் வந்து அவங்களுக்கு அன்பை விவரிக்கவே முடியாதான், அந்த அளவு பாசம் வைத்திருக்காங்களாம். பூனை இருக்காம், புஜ்ஜி நாய் இருக்காம், ஷாயி டிம்மி இருக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க போல இருக்க.
0: நாயா இல்ல என்ன
1: பேரு பேரு பூனை இருக்கா, நாய்களோட பேர்கள் சொல்லியிருக்காங்க சரியா. இப்ப இவங்க
0: பெரிய செட்டு,
1: பெரிய செட்டு இருக்கு, இவங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே ஓடி வருமா சரியா. இவங்க இல்லைன்னு சொன்னா நாய் அழுமா. இது இது கொஞ்சம் நம்புற மாதிரிதான் இருக்கு சரியா. அவங்க அன்பை நிறுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பூரிப்படையிறே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
0: மேல நல்ல விஷயம் தானே, நாய்கள் சொல்றது எவ்வளவு நன்றி உள்ளது. ஏன்னா
1: செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அனைவரும் அதிகமாக வளர்க்கறது நாய் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாதுகாப்பாகவும் இருக்குமே, ஆனா அதுக்கு நீங்க நாட்டு நாய் வளர்க்கணும்.
0: ஆமா,
1: நாட்டு நாய் அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, நாட்டு நாய் வளர்த்தா நாயை நம்ம வளர்க்க தேவையில்ல, அதுவே ஏதாவது உயர்தர பிரீட் எடுத்து வளர்த்துல நம்ம தான் நாயை வளர்த்துக்கிட்டு
0: வளர்க்கணும். காலையில வாக்கிங் கூட்டிட்டு போ,
1: நம்ம தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.
0: இல்ல ஒரு வீட்டுல நாய் பெருசா இருக்கும் சரியா, அவங்க சொல்லுவாங்க இது சும்மா போய்க்க
1: அடிக்காது வாங்க,
0: அது அந்த மாதிரி தான் இருக்கும், நம்மள பார்த்து ஓடும்.
1: அது எப்படி கடிச்சாதானே, கடிக்க மாட்டேனே.
0: அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னா நாய்கள்லயும். அதுல
1: வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாய் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்ல, ஒரு வேலை சாப்பாடு வச்சுட்டோம்னா நமக்கு ஃபுல் செக்யூரிட்டி கார்டே அதான்.
0: உண்மையிலேயே சாப்பாடு மிஞ்சிட்டு சாப்பாடு வச்சு அப்படித்தானே நாய் வளர்க்குறதுனா. இப்ப எல்லாம் நாய்க்கு
1: வேலை அப்படி இல்ல, பேடிக்கிரி மினிக்கிரி சொல்லி அது நம்ம சாப்பாடு செலவு கூட மாதம் 50,000 இருக்கும். என்னடா திடீர்னு ஒரு 75,000 வந்தா அதுக்கு ஒரு 25,000
0: அதுக்கு மருந்து
1: மருந்து. அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு சரி ஏதாவது நம்மளாவது அது கிடைக்கிற ஷாம்புவை போட்டு குளிப்போ இல்ல சவர்காரத்திலே குளிச்சுட்டு வந்துடும், அதுக்கு அப்படி இல்ல. அதை பராமரிக்கிறதுக்காக தனியான செலவு ஷாம்பு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவுகள் எல்லாம் இருக்கு.
0: சரி, பூனையும் அந்த மாதிரிதான். களத்துட கிரியில ராஜலட்சுமி சொல்லிருக்காங்க, தான் பூனை வளர்க்கறாங்களாம் சரியா. சரியான பாசம், பெரிய பூனைண்டாம், கூப்பிடுறதுக்கு எல்லாம் வருமாம், கூப்பிடணும் வருமாம். பூனை நான் சேட்டு கொஞ்சம் பண்ணுவார் தெரியும். ஆனா பூனை சங்கர், பூனை அவ்வளவு குயிக் ஸ்பீட்ல வந்துட்டு பெஸ்ட் சொன்னா பூனை தான்.
1: ரியாக்ஷன்ல வந்து ஸ்பீடா இருக்கும். அதுலயும் குறிப்பா இப்படி ஒன்று இருக்கு பூனை, இப்ப பூனை தானே. இந்த பணக்காரர்கள் இல்ல இந்த விலை கொடுத்து வாங்கி வெளிநாட்டு பூனைகளை வளர்க்கறவங்க பூனைன்னு சொல்ல மாட்டாங்க. இது பேஷியன்
0: அர்த்தமும்
1: விளக்கமும் வேறதான்
0: வேறதானே. அப்ப இருந்தாலும் இப்படி இருக்குது கதைகள்.
1: இப்ப இதே மாதிரி பூனை பார்த்தா வெளியில போகும்போது இவன் வேற குறுக்க வர
0: நம்ம தான் டிஸ்டர்ப் அதுக்கு.
1: ஆமா.

0: சுகமானது
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட்.
4: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.

0: வணக்கம் வசந்தம். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சங்கர், ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது நாங்கள் ஒரு வாகனம் எடுக்கணும் சொன்னால் நல்ல பிளான் பண்ணி எடுப்போம் இல்லையா? அதுவும் ஒரு முச்சக்கர வண்டி எடுக்கிறதுக்கு நல்ல பிளான் பண்ணுவோம். அதே போல நல்ல ஒரு பிராண்ட் எடுக்க வேண்டும்.
1: இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். 40 வருட கால நம்பிக்கை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து உங்களுக்காக வருகிறது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். அதுவும் இந்த முறை 236 cc என்ஜினை கொண்ட முச்சக்கர வண்டி, நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. அது மட்டும் இல்லாம ஈஸி ரிவர்ஸ் கியர் சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் உங்களுக்காக இருக்கு.
0: சரி, எதை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் பஜாஜ் திருவண்ணு வாங்க, உங்களுக்கு எப்போதுமே அவசரத்துக்கு தேவையான ஒரு வண்டியாக இருக்க போகிறது. அவசர தேவைகளுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் எங்க பயணம் போனாலும் உங்களோட இருக்கின்ற ஒரு வண்டியாக வீட்டுக்கு ஒரு வாகனம் தேவை என்று சொன்னால் அது பஜாஜ் திருவண்ணு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதே போல தரமான பொருட்கள் நியாயமான விலையில் நீங்கள் ஒரே கூறியர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்கள் கடத்தொழில் சார் உபகரணங்கள் இருக்கலாம், அதே போல கட்டிட உபகரணங்கள் இருக்கலாம், அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் செல்ல வேண்டியது
1: ஜனதா ஸ்டீல்ஸ்.
0: அங்க நீங்க அங்க போனீங்கன்னா எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை
1: ஞாபகப்படுத்துகிறோம்.
0: சரி, சந்தோஷமா சொல்றேன். தலைவலி காய்ச்சல் தான் நீங்க என்ன செய்யணும்?
1: மெல்டோல் எடுத்துக்கோங்க. தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும்.
0: பறந்து போயிடும்
1: அப்படிங்கறதையும் வந்து பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் ஞாபகப்படுத்துறோம்.
0: சரி, அது ஒரு விஷயமாக இருக்கிறது. பிளஸ் சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பாதை வீதி சமிஞ்சைகள் பற்றிய விஷயங்கள் எல்லாவற்றையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு.
1: பயணத்தின் போதான பாதுகாப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக தான் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. வரும் கிழமைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பாடசாலைகளுக்கு இவங்க சமூகம் அளிக்க இருக்கிறாங்க. அதை பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் நாங்கள் தருகிறோம்.
0: நிச்சயமா வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய செய்திகளும் வந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு செல்லப்பிராணி எப்படி வளர்க்க வேண்டும், எப்படியான குறும்புகள்
1: செய்யும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம்.
0: சரி, நல்ல பாடல் வருது கேட்டு மகளுக்கள்.

0: வகையான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் 102.6 102.8. திரை உலகின்

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். ஏராளமான விடயங்கள் நாங்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அதாவது நாங்கள் சொன்ன விஷயம் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதாவது செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் முக்கியத்துவமான விடயங்கள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக்கொண்டு குரு வந்திருக்கார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறான். தனம் ஒரு கிளி வளர்த்தாராம். அந்த கிளி வந்துட்டு ரொம்ப செல்லமா இருக்குமாம், பேசுமாம், சரியா அவ்வளவு இதா இருந்ததாம். திடீர்னு பறந்து போயிடுத்து,
2: கிளிக்கு ரெக்க விழிச்சிடுத்தோ பறந்து போயிடுத்தோ.
1: பாருங்களேன்
2: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்கு போனேன். இங்க பாருங்க, வாட்ஸ்அப் கணக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, சரியா? கடந்த ஆண்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, சரி மணிக்கும் இந்த ஆண்டுல வந்து மட்டும் கிட்டத்தட்ட 360 இணையவழி நிதி மோசடிகள் நடந்திருக்கதா வந்து பாத்தீங்கன்னா இலங்கை கரணி அவசர பிரிவு வந்து தெரிவித்திருக்கிறது.
1: அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா, நாங்கள் இணையத்தை பயன்படுத்தும் போதும் சரி, இணைய கணக்குகளை பயன்படுத்தும் போதும் சரி, ரொம்ப அவதானமாக இருக்கு இல்லையா. எங்களுடைய பொதுவான சொந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதை நாங்கள் யாருமே பகிரக்கூடாது. முக்கியமாக அந்த ஓடிபி நம்பர் 1 பாஸ்வேர்டு நாங்கள் கட்டாயம் யாருக்குமே கொடுக்க கூடாது என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிறோம்.
2: மிக முக்கியம் வந்து பதிவாகியுள்ள இணையவழி மோசடி சம்பவங்களில் 14 சம்பவங்கள் சிறுவர்கள் தொடர்புடையது அப்படின்னு
1: ஒவ்வொரு பிராணிக்கும் வயது மற்றும் இனத்தை கட்டாயம் தெரிந்து கொண்டு உணவு கொடுக்க வேண்டும்.
2: ஆமா,
1: நாங்க உப்பு காரமா சாப்பிடுறோம்,
2: இந்த சாப்பாடு நாய் சாப்பிடு,
1: நாய் சாப்பாடு அந்த மாதிரி.
2: ஆமா,
1: அப்படி எல்லாம் இப்ப நாய் பிஸ்கட் நம்ம சாப்பிடுவோம்,
2: சாப்பிடுவோம்,
1: பிஸ்கட் கொண்டு அது குடுக்கறது இல்ல, இனிப்பு அதெல்லாம்
2: கவனமாக இருக்கணும். ஆனா அது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொரு பிராணியும் வளரும் போது வந்து பாத்தீங்கன்னா அதனோட வயதுக்கு ஏற்ப மாதத்துக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய உணவின் அளவும்
1: வித்தியாசமா இருக்கிறது. இப்ப ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற போல தான் அது பிறப்பு இருக்குது. காட்டுல பிறந்த போது அது அதுக்கேத்த மாதிரி சூழல் இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதே பிறகு குளிர்தான பிரதேசம் இருக்கிறது, அதுக்கேத்த மாதிரி அது தோல் வடிவெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு.
2: ஆமா,
1: நாங்க சம்பந்தம் எல்லாம் வீட்டுல கொண்டு வச்சு
2: அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் வந்து ஒரு பூனைக்குட்டி வளர்த்தாரு. என்ன பண்ணுவாருன்னா மீன் அவிச்சு முள்ளெல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல இது பூனைக்கு வைக்க போறேன், அது பூனை முள்ளு சாப்பிட வரணும்னு சொன்னா
1: வளர்த்து ராஜா ஒரு பூனை வளர்த்தாருந்த மாதிரி
2: செல்ல பிராணி வளர்க்கறதுக்கு இவ்வளவு செல்லமெல்லாம் ஆகாது,
1: ரொம்ப செல்லம் குடிக்கிறீங்க. அதே போல பிராணி தங்குவதற்கான ஒரு இடம் சரியான ஒரு இடத்தை அமைத்து
2: கொடுக்குவேன்,
1: எங்களோட கட்டல்ல போட்டுக் கொள்றது இது பண்றதுதான், எங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அதுக்கும் பாதுகாப்பு இல்லையா. அதே போல பூனைக்கு லீட்டர் பாக்ஸ், அதே போல உங்களுக்கு தெரியும் இந்த மரல் தொட்டி எல்லாம் வச்சிருக்காங்க தானே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்தணும்.
2: இல்லன்னு
1: சொன்னா ரொம்ப சிக்கலா போயிரும் இல்லையா. அதே போல பாத்தீங்கன்னா நாய்களை வந்து தினமும் குளிப்பாட்ட கூடாது,
2: தினமும் குளிப்பாட்ட கூடாது,
1: அந்த மாதிரி நிறைய விஷயம்,
2: நாய்களை சாப்பாடு வைக்க கூடாது அப்படியெல்லாம் இருக்கு,
1: நிறைய என்ன சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இருக்க. சரியா,
2: நீங்க என்ன வளர்க்குறீங்க போனே, அதை சொல்லுங்க.
1: என்ன வளர்க்கறதே பெரிய விஷயம்,
2: வளர்க்கறதே பெரிய
1: வேற என்ன வீட்டுல. சரி, அந்த மாதிரி இந்த முக்கியமாக தடுப்பூசிகள் அந்த
2: மாதிரி
1: இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் நீங்க சொல்ல வேண்டும். அதே போல குறிப்பிட்ட கால இடைவெளி கேட்டு மருந்துகள் எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி சோ விஷயங்கள் நிறைய விஷயங்கள்
2: எல்லாம் போட்டுங்க. நான் செல்லம்மா வளர்க்கிற செல்லப்பிராணி தானே நினைக்காதீங்க, அதுக்கு நோய் வந்தா உங்களையும்
1: உண்மையிலே சில நாய்கள் சில பிராணிகளுக்கு உடற்பயிற்சியிடம் தேவை இல்ல, காட்டுல ஓடி திரிய வீட்டுல வெளியே வளர்த்த போது
2: என்னன்னா நம்ம நாயை கொண்டு போய் பூனைக்கு உடற்பயிற்சி செய்யும்போது நாய் பாக்குமா இருக்கும் மைண்ட் வாய்ஸ்ல, இவனே பண்ண மாட்டான்
1: அப்படிலாம் விஷயங்கள் இருக்கு. நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் விளையாட்டாக சொன்னாலும் கூட சீரியஸான விஷயங்கள், சரியா? ஒரு உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆக எங்கள் உயிர் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அந்த உயிரும் சரியான முறையில் செயற்படுதல் சொல்லி நாங்களும் நிகழ்ச்சியில் விடைபெற போகணும்.
2: முக்கியமான விஷயம் சேட்டைகள் செய்த அப்படின்னு சொல்லி அந்த உயிரினங்களை வந்து துன்புறுத்துறாதீங்க,
1: அது ஒண்ணுமே தெரியாது நம்மள மாதிரி
2: அதனால கவனம், செல்ல பிராணிகளை அடித்து உதைத்து துன்புறுத்து வேலைகளையும் வந்து செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்து நாம என்ன பண்ண போறோம்,
1: விடைபெற போகட்டும். தொடர்ந்து ராகம் சூமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம்எல் கிருபாகரன்
2: விடைபெறும். நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
2: நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
4: நேரம் காலை 10:01.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: காசா மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா படைகளுக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென காசா மீது இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. அத்துடன் காசாவில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட பின்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 936 பேர் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான வெள்ளி துள்ளிசை பாடல்கள் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது. அந்த வகையில் இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: நிஷா மாவனன்.
0: எப்படி சும்மா இருக்கிறீங்களா நிஷா?
1: நல்ல சுகம் சார்.
0: சரி, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துக்கிறீங்க நேரடியா அழைப்பில். படங்களில் பார்க்கலாம்.
1: ஆமா சார், ஆமா சார். என்ன தனிப்பு முன்னறிவு கதையும் கேட்டு கேட்க ஆசை.
0: அப்படியா?
1: ஆமா, சந்தோஷம் கவலர் பக்கம்.
0: சரி சொல்லுங்க நிஷா, நீங்க இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பத்தார் கம்பஹாலிக்கு தொண்டவேலை, தொண்டவேலை கசிமா குடும்பம், கம்பஹா அப்துல் மஜித் குடும்பம், என்ன அன்பான தோழி அருள்மொழி மற்றும் எங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் அறிவிப்பு அனைவரும் உங்களை கேட்டுக்கொண்டு பாட்டு கொடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான துள்ளிசை பாடல்கள் இன்றைய நாளில் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. அந்த வகையில் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். பட்டித்திரத்தில் இருந்து கமலஹாசன் யசோதா வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் மகிழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார். சந்திரகுமார் இணைந்திருக்கின்றார். வரக்காப்பொலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வரலட்சுமி வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சனதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். கிண்ணியா நசூர் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்கரைப்பற்று பப்டையில் நிசார் எழுந்திருக்கிற இதேவேளை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா எழுந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை கடுதாவளையிலிருந்து நிகழ்ச்சியோடு ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க. அருமையான துள்ளிசை பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி வணக்கம். அச்சுவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜன் உமா வந்திருக்கிறாங்க. அதுபோன்று மங்கையரசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான். தங்க சுந்தரம் வந்திருக்கின்றார். ஹட்டனில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவர்களை சத்தார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஓய்வு நிலை அதிபர் நற்பட்டி முனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜோதி வந்துக்கிறாங்க. ஹட்டன்லிருந்து வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் ஏராவூரிலிருந்து தாசன் பிரியா இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாடல்கள் எல்லாம் சூப்பர், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் எழுந்திருக்கிறார். அதேபோன்று கணேஷ் ராஜ் இணைந்திருக்கின்றார். சங்கமித்த மாவத்தை கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். குறிப்பாக ஜோகா செல்வா தயா திலீப் ஆகியோரை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வேர்வளையிலிருந்து ரிம்சான் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சரவணன் அமுதா இணைந்திருக்கின்றேன். கள்ளக்குறிஞ்சி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து வந்திருக்கின்றார் ரூபன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று கொழும்பு 15 ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். இன்றைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கொழும்பு 15 இணைந்திருக்கிறது. இதேவேளை செங்கலடி ஸ்ரீ முருகன் இணைந்திருக்கின்றார். தம்பி கிருபா, அப்படி இருக்கிறீங்க? இனிமையான காலை நேர வணக்கம். வெள்ளிக்கிழமை துள்ளிசை பாடல்களை தரும் அருமையான நிகழ்ச்சி ஆவலோடு வானொலிப்பட்டிக்கு அருகாமையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உறவு இழுக்கவும் நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். என்ன அடி அடித்தாலும் சொல்லி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போன்று கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்ததின் அலைகளில் ராகம் சுகமான நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் கிருபான், நான் ரோசாங்க வைக்கிறேன்.
0: ரோசா, அங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் யாழ்ப்பாணத்துல இருந்து.
0: அப்படியா, யாழ்ப்பாணம் எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க?
1: யாழ்ப்பாணம் தோழிபுரம்.
0: சொல்லுங்க, வசந்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்களா?
1: வசந்தம் தான்
0: கேட்கிறது. சரி, வசந்தத்துல உங்களுக்கு எந்தெந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
1: ராகம் சுகமானது.
0: ஆஹா,
1: இனிக்கும் சார்.
0: ஆஹா,
1: செவ்வகங்கள்.
0: ஓஹோ, ஒட்டுமொத்தமா இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, அப்ப சொல்லுங்க, இப்ப நிறைய உற்சாகத்தோட நிறைய பேரோட இருந்து நிகழ்ச்சி கேக்குற மாதிரி தெரியுது, அப்படி இல்லையா? அங்கே சத்தம் கேக்குதான் கேட்டேன். சரி சொல்லுங்க, யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ரோசா.
1: ரோசா இல்ல, லோசா.
0: லோசா சொல்லு.
1: உங்களோட கலாச்சார சந்தோஷம்.
0: அப்படியா, எவ்வளவு நாள்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதுல. தொடர்ந்தும் ராகம் சுகமானது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருங்க, தொடர்ந்து வசந்தம் கேட்டுக்கொண்டே இருங்க.
1: ஏன்னா
0: சரி, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் இருந்த மிக்கிலோசா.
1: நன்றி.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க சார், என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: மக்களின் வானொலி, மக்களின் வானொலி, வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.
4: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

உலகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் ஹிந்துஜா இணைந்திருக்கிறேன். ரொம்ப சூப்பராக பாடல் நகர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க ஹிந்துஜா. அதே போன்று இந்திரகலையிலிருந்து அரசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார் மோகன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மஸ்கேலியாவிலிருந்து மணிமோகன் வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் அண்ணா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ரகுவரன் இணைந்திருக்கின்றார். அபிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அத்தனை பாடல்களும் அருமை, வாழ்த்துக்கள். நானும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகராஜன் கிறிஸ்டீனா எழுந்துகிறது. இவளை பலாங்குடையிலிருந்து மைதிலி வந்துகிறாங்க. அதே போன்று வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஆனந்தகுமார் ஆனந்தி வந்துகிறாங்க. மட்டக்கிளப்பு கிளப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அனிதா மற்றும் சுந்தர லக்ஷ்மி ஜமுனா ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்ற ஹட்டன் அந்தோணி மலையிலிருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளே ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். துள்ளிசை பாடல்களை தரும் வெள்ளி, ராகம் சுகமானது வேற லெவல் அப்படின்னு சொல்லி கண்ணா கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஸ்மைல் தம்பிக்காகவும் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் பாசையூரிலிருந்து இன்சாப் வந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் கிருபா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? ரம்போடையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் சந்தியாகு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே சிங்காரவத்தையிலிருந்து தினேஷ் இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் இதய ரத்தினம் இணைந்திருக்கின்றேன் ஆரையம்பதியிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கொட்டாஞ்சேனையிலிருந்து திருமதி வரலட்சுமி வந்துகிறாங்க. கருப்பையா கலைச்செல்வன் பகவந்தலாவில் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். மனோகரன் வந்திருக்கின்றார். கடுவலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே ஹெரோலினா ஆகாஸ் வந்துக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து சக்கீலா சந்திரசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே தமிழ்நாடு கோவை மாவட்டத்திலிருந்து அமுதா இணைந்திருக்கிறார். அண்ணா நலமா, ராகம் சுகமானது சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியிலிருந்து மொரீன் இணைந்துக்கிறாங்க. அண்ணா அப்படி இருக்கிறீங்க, எம்எல் கே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஜெஹா இணைந்துக்கிறாங்க. தேல்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அன்பான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள் வித்தியாசமாக நகர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளி, ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் நிலானி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வேணுதாஸ் மட்டக்கிளப்பிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று கோகுல்நாத் இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, உங்கள் பாடல்களை ஒவ்வொன்றாக ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நிகழ்ச்சி

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:52. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: அன்பான கால நேர வணக்கம். அன்பு சகோதரன் சிறுவா அவர்களுக்கு காரைநகர்ந்து கரண்.
0: யாழ்ப்பாணம் காரைநகர் கரண் வந்துக்கிறீங்க, சொல்லுங்க. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க.
1: பாடல்கள் எல்லாம் நல்ல அருமையான பாடல்கள்லாம். நான் கேட்கல இந்த பாடல், ஆனா சூப்பர் பாடல்கள்.
0: இவ்வளவு நாளும் கேட்காத பாடல் எங்க இருந்துதான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ?
1: அப்படிதான், அதைத்தான் கேட்கறதுக்கு அடுத்த கட்டமா இருக்க நீங்களே சொல்லிப்படியும்.
0: நீங்க கேக்குறதுக்கு முதலே நான் சொல்லிடுவேன் இல்ல. சரி சொல்லுங்க, இப்படி எல்லாம் பாடல்கள் இருக்கேனா?
1: அப்படியெல்லாம் பாடல்கள் எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு புதையரா இருக்குது.
0: அதுதான் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே தட்டி கொண்டு வந்து போடுறதுல இருக்கு ராகம் சுகமானது.
1: அதுதான் கட்டித்தனம். அந்த நிகழ்ச்சியை நடத்துறவர்கள கட்டித்தனம்.
0: சரி சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து
1: இவ்வளவு ரசிகர்களையும் கூட்டி வந்து வசந்தத்தை வசந்தமாக ஒலிக்க விடத்தானே வேணும்.
0: அதுதானே, அங்கதானே நீங்க இருக்கீங்க.
1: அதுதான் ஓடி வருவார்கள் எல்லாரும், வசந்தம் வசந்தம் ராகம் சுகமானது.
0: சரி, இப்ப வேலையில இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஓய்வா இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன செய்றீங்க?
1: இல்ல இல்ல, சரியான வேலை. நான் சொன்னே இந்த காரணத்துல ஒரு கோயில் ஒன்று இப்ப திருவிழா துவங்க போகுது எங்க ஏரியாவில். அப்ப எல்லாம் நாங்கள் கூட்டி துளைச்சி கழுவி எல்லாம் பெரும் வேலை நடக்குது.
0: அதுதான் அதுதான், ஊரே கூடி கொண்டாட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம்.
1: தயாராகி கொண்டிருக்கிறது வசந்தத்தோட.
0: சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? பிரபாகரன்.
1: அன்பு மனைவி கலாவுக்காகவும், அன்பு மருமகள் சிந்துஜாவுக்காகவும், மகன் பிரணவன் மற்றும் புவிராசன் மற்றும் ரஞ்சன் மற்றும் வசந்தராசா மற்றும் ரமணன் ரவிச்சந்திரன் ஆகியோருக்காகவும், அன்பு சகோதரன் உங்களுக்காகவும், இந்நேரம் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வசந்த ரசிகர்களுக்காகவும் ஒரு நல்ல பாடலை தருமாறு கேட்டுக்கொள்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்க.
1: நன்றி நன்றி.
2: ஆமச்சவாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வாப்பாளையோ வாப்பாளையோ வந்துட்டா. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. வா மச்சான் வா வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட. சிலுக்கோட கையால வாங்கி குடி, கண்ணு சிவுன்னு ஏறிக்கும் தாங்கி பிடி.

வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல்ஸ் இருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறமா

0: திட்டமிட்டில் வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: உரிய தரநிலைகளை பின்பற்றாத முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உபாலி பன்னிலக்கி தெரிவித்துள்ளார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்த புதிய விதிமுறைகள் தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் பதிவு செய்யப்படாத நிலையங்களில் முதியவர்களை தங்க வைப்பதை தவிர்க்குமாறும் தரமற்ற முதியோர் இல்லங்களுக்கு இனி அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பதிலாக அவற்றிடமிருந்து சேவை கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இன்னும் இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல என அந்நாடு தெளிவுபடுத்தியுள்ளது. அத்துடன் ஈரான் கப்பல்களிடமிருந்து வழித்தட கட்டணங்களையோ போக்குவரத்து வரிகளையோ அல்லது போக்குவரத்து உரிமைக்கான கொடுப்பனவைகளையோ வசூலிக்க முற்படவில்லை என அந்நாட்டின் துணை வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதான சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசித ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான துள்ளிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ராகம் சுகமானது நிகழ்ச்சியில். இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். நான் போக்கடி ஜூட் பேசுறேன்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா ஜூட்?
1: நல்ல சுகமா இருக்கேண்ணா.
0: சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க, அப்படி ஆட்டம் பாட்டமா இருக்கிறீங்களா, இல்லாட்டி கொஞ்சம்
1: உங்களோட பாடலாம் கேட்டா சும்மா உற்சாகத்தான் இருக்கும்.
0: அப்படிதானே, அப்படிதானே இருக்கணும்,
1: அப்படிதான் இருக்கணும். உங்களோட பாடல கேட்டா உற்சாகத்தான் இருக்கணும்.
0: சரி, அப்ப இன்னைக்கு வேலை இல்லையா?
1: பாடல்
0: கேட்பதாக இருக்கீங்க?
1: பாடல் கேட்க இருக்காங்க சிரீனா, சுதேர், கீதிகா, விதுஷா, லக்ஷ்மி, சர்வி, பிரியா, தர்சனி, அசாண்ட குடும்பம், சோட்டித குடும்பம், அமத்திரிகள மனோட குடும்பம், சந்திரகுமார் குடும்பம், அவிசால சீட்டி பஸ் ஓடலான்னா சேகர் டெய்லர் சொப்பிலே வசனம் கேட்பாங்க. அவங்களுக்காகவும் வசனம் கேட்ட அடுத்து எல்லோருக்கும் உங்களுக்காகவும் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சின்ன கடை சந்த ரூபனுக்காக கேட்போம். நன்றி.
0: என்ன உங்களோட இன்னொரு கேள்வி கேட்கணுமே?
1: சொல்லுங்கண்ணா.
0: இப்ப வந்து நீங்க லீவ் எடுக்கிறீங்க, இந்த லீவ் எடுத்ததுக்கு காரணம் வந்து காய்ச்சல் சொல்ல போறீங்க, இதுக்கு பதிலாக நீங்க ராகம் சுகமானதுக்கு தான் லீவ் எடுத்தா என்ன நடக்கும்?
1: என்ன நடக்கும் எங்களுக்கு தான் கவலையா இருக்கு.
0: நன்றி நிகழ்ச்சி நடந்தவைக்கு.
1: நன்றி.

ராகம் சுகமானதை கேட்டால் இதமானது நேரம் 11:20. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வெள்ளப்பத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டுகின்றார். அண்ணா, எல்லா பாடல்களுமே ஜெட் வேகத்தில் உள்ளது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அதே போன்று ஸ்ரீராம் வந்திருக்கின்றார், ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறதே. வேளை இன்ஹாம் வந்திருக்கின்றார், கொழும்பு 12 புதுக்கடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறதே. வேளை பதிமலர் இணைந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, ரொம்ப சந்தோஷமாக ருவான் விலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறதே. வேளை ராஜ் ரத்தோட்டையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள், துள்ளிசை ரொம்ப பிடித்திருக்கிறது, தூக்கலா இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு எப்படியான பாடல்களை ஒரே ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கின்ற பொழுது குதூகலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அதே போன்ற குசல ராஜா இணைந்திருக்கின்றார், ரொசலகமையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே ஹப்டன் நவீன் சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே. வேளை தர்ஷினி வந்துக்கிறாங்க, ரவி தர்ஷினி வரக்காப்புலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறதே. வேளை வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சி நினைத்து பாடல் ஒன்று தாருங்கள் கேர்பானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அன்பர் வந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் இணைந்திருக்கின்றார், கொழும்பு 5 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். புஷ்ப ராஜா இணைந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் ஒஸ்போன் விஜயகுமார் இணைந்திருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அஜய் அகிலன் வாழச்சேனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான், ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை குமார் இணைந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை அண்ணா ரொம்ப சந்தோஷம், அருமையான பாடல் தெரிவுகள், எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் குறிப்பிட்டுகின்றார். ரொம்ப சந்தோஷம், அத்தனை பாடல்களையும் கேட்கின்ற பொழுது அற்புதம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜெகன் வந்திருக்கின்றார், ஜெகதீஸ்வரன் லிந்துளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானதில் என்னையும் இணைத்து உறவுகளையும் இணைத்து வசந்த சொந்தங்களுக்காக நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹரோலினா ஹரி வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11:31. இந்த நேரம் யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: சரி, தியானன் சார்.
0: தியானன், ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க.
1: சார், நலமா இருக்கீங்களா சார்?
0: ஆ, நல்லா இருக்கறேனே.
1: சார், நீ இந்த இடம் வரைக்கும் பிறகு சார்.
0: அப்படியா
1: சார்? சார், இன்று ஒரு பிறந்த நாள் சொல்லுங்க சார்.
0: ஆ, யாருக்கு பிறந்த தினம்?
1: சார், நிரோசன் துஷ்யந்தி தம்பதிகளின் செல்வ புதல்வி ஆக்கரத்தி நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட சார். உங்களை அம்மா அப்பா பெற்றோர்கள் அனைவரும் வாழ்த்துக்கணும் சார்.
0: வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்தி நல்லதொரு பாடல் கேட்போம். யார் யாரோடு இணைந்து? நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு
1: சார். இன்று எங்களுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சார், முதல் கோயில் எங்க வசந்தம் தான் சார்.
0: அப்படியா
1: சார்? தயவு செய்து இரண்டு வரிகள் சார்.
0: சரி.
1: சிங்காரம்மா ஊரு சென்னை பேரு, ஊரை சுத்தி வருதமா கூவாரு. சிங்காரம்மா ஊரு சென்னை பேரு, ஊரை சுத்தி வருதமா கூவாரு. சார், அந்த பாட்டுல தாங்க சார், துள்ளி சார் தாங்க சார். இன்னைக்கு
0: நன்றி நிகழ்ச்சி இருந்தமைக்கு
1: சந்தோஷம்.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: மெல்டால், தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோலீக் பூசினால் நோலீக் தான்.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: மக்களின் வானொலி,
5: மக்களின் வானொலி,
4: வசந்தம் FM,
5: வசந்தம் FM
4: 102.6, 102.8.
6: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.
7: தருகிடதோம்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:45 இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: எங்கள் அன்பிற்குரிய எம்எல் கிருபா அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் செங்கலடியிலிருந்து ஸ்ரீமுருகன்.
0: சரி, இப்ப சாப்பாட்டு நேரமும் நெருங்கி கொண்டிருக்குது, நிகழ்ச்சியும் முடிகிற நேரமும் நெருங்குது, நீங்களும் ஓடி ஓடி வந்திருக்கீங்க. சொல்லுங்க, ஊர் பக்கம் என்ன சொல்லுது?
1: ஊர் பக்கம் நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்கிறது. மற்றது அடுத்த மாதம் தான் வெள்ளம் அறுவடை செய்வாங்க. மரக்கறியை வாங்கி கொண்டு கொடுத்து போட்டு போன் அடிக்க தொடங்கினா இப்ப சாப்பிடுற டைமுக்கு தான் லைன் கிடைச்சிருக்கு.
0: அப்ப அவ்வளவு தூரத்துக்கு அங்க வெயில் நடந்திருக்கு, மரக்கறி வெட்டுற வெயில்
1: மரக்கறி அவங்க விட்டு நான் இங்க போன் அடிக்க.
0: அப்படியா? சரி சொல்லுங்க. சரி, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? ஸ்ரீமுருகன்.
1: மனைவி மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன், பருத்துத்துறை அருண்மொழி, பண்டக்கரிப்பு தேவமலர் குடும்பம், இன்னும் நிறைய நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஒரு பாடலை சும்மா சொல்றேன், இருந்தா போடுங்க.
0: சரி, பாடி காட்டுங்க.
1: கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே தாளம்பூ, கூடையில் என்ன பூ, குஷ்பு என் குஷ்பு,
0: உன்னாட்டம் பொம்புள யாரடி,
1: ஊரெல்லாம் நீ கேட்டு பாரடி,
0: அங்க மைனா வந்து உங்களுக்கு ரெண்டு போட
1: கேட்டுக்கொண்டிருக்கா மைனா.
0: சரி சொல்லுங்க, எல்லாருடைய சேர்ந்து நடந்த ஒரு பாடல் கேட்போம். நன்றி, நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி, வணக்கம், வாழ்க்கை.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். பிரசாந்த் வந்திருக்கின்றார், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை கருங்காலி சோலையிலிருந்து மெல்டன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். கிருபாண்ணா அப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி வேற லெவல் அப்படின்னு சொல்லி சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார். புசல்லாவையிலிருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதற்கோ நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜகோபால் இருந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபான்னா எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத் மாவத்தையிலிருந்து மணி வந்துக்கிறாங்க. வோல்ஸ்லைன்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு குறிஞ்சங்கேணி அசுருதீன் இணைந்திருக்கிறேன்னா இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொழும்பு ஓல்கோட் மாவட்டம் மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா இணைந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் மகள் ஜனனி குடும்பத்தையும் இணைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினேர்களே.

0: ரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து ரைடெக் சீல் கோட்.
1: சொல்லுங்க.
2: அதே போல வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக நீங்க அட்டகாசமாக இணைந்து கொள்ளலாம்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டி குரோசிவ்.
6: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
7: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
8: இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

0: வாரம் சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யார் இது? ஹலோ,
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: எப்படி இருக்கீங்க?
0: ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. சரி, இன்னும் சிறப்பா உங்களோட பிசினஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். சரியா?
1: ஓகே,
0: நிக்லஸ் அவரம் சொல்லுங்க. பாடல் யாருக்காக கேட்கலாம்? சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதில் நிகழ்ச்சியோடு.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: குதகலமாக வசந்தி அட்டகாசமாக மதிய நேரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்தம் எஃப்எம் நேரம் இப்போது 12:47 நிமிடமாக இந்த நேரம் அழைப்பில் அடுத்து ஒரு சிந்தம் இணைந்திருக்கிறாங்க எங்களோடு. வணக்கம்
2: மதிய நேர வணக்கம் சிவானி கார்னர் இருந்து கரண்.
1: ஆஹா கரண், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருக்கீங்களா?
2: கொஞ்சம்
1: சொல்லுங்க பாக்கலாம், ஊரெல்லாம் சூப்பரா இருக்கா?
2: வெப்பமா தான் இருக்குது, காத்து வீசு.
1: சரி, மழை இங்கால இருந்து கொஞ்சம் மங்கள் அனுப்பி வைக்கவா?
2: தாராளமா நிக்கிறார் ரமணன் நிக்கிறார் கோபி நிக்கிறார். மற்றும் உங்களுக்காகவும் இந்நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து வசந்த ரசிகர்களுக்காகவும்
1: சரி எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம் கரண். நன்றி, பாய்.
2: நன்றி, வணக்கம்.

0: அசமத்தில் வசந்தம் எஃப்எம் வளர்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ஜூன் மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைவாக அதற்குரிய உத்தியோகபூர்வ அறிக்கைகள் தற்போது நிதியமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் லாஃப் நிறுவனம் விலையை அதிகரித்திருந்த நிலையில் லிட்ரோ நிறுவனம் எவ்வித விலை திருத்தத்தையும் மேற்கொள்ளாமல் விலையை நிலையாக பேண நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: ஹோமஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவற்றிடமிருந்து சேவை கட்டணங்களை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் இது வழக்கமான போக்குவரத்து சுங்க கட்டணம் அல்ல எனவும் ஈரானின் வெளிவிகார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் கப்பல்களிடமிருந்து வழித்தட கட்டணங்களையோ போக்குவரத்து வரிகளையோ அல்லது போக்குவரத்து உரிமைக்கான கொடுப்பனவுகளையோ அறவிட முற்படவில்லை எனவும் ஈரானின் உப வெளிவிகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மனத்தியால செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: அருள்மொழி பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல்
1: பிடிக்கும்?
0: அது நல்ல பிடிக்கும்
1: இந்த பாட்டு.
0: அந்த பாடல்கள் முயற்சி செய்யறேன். அடுத்து ஒரு அருமையான பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: உங்களுக்காகவும் நந்தோமரம்மா, குடிவச்சி ராணியக்கா, துவமலரஞ்சி, சாந்தி கோவிந்தராஜன், ராஜலட்சுமிமா, பாண்டகி சின்னமாம்மா, முந்தாட் போகன், கட்டுவன் சவுந்தலாக்கா, விமரதிகா, மாமலன் அனீசா, கலா குமுதி தீபிகா, வசத்தாக்கா, ஸ்ரீமுருகண்ணா, வடிவேரண்ணா, ஆட்டவீசநாதன், ஈதன் அண்ணா, சாந்துமார், அப்துல் மஜீத், அப்துல் ரசாத், வசந்தகுமார், தயாளண்ணா, வாகனண்ணா, அளவட்டி சேந்தி, இமானுவேல், பாண்டக சின்ன தம்பி, உடப்பு கணவதி,
0: தொடர்ந்து பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளுங்க.

0: யாரு பிராண்டட் இன்ஜினியர் தர?
1: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
0: என்ன நீங்க கட்டிடுக்கு வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
1: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: அனுசரணை. பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் எண்டிக்ரோசிவ்.
9: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
10: ஹலோ, குயி ஸ்பீக்கிங்.
0: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
10: அரே, என்ன சாமான் நானா, எனக்கு யாரும் தெரியாது.
11: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டியா?
9: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
12: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
13: இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
12: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு.
14: வார
12: நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
15: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விஷேட வழித்திட்டம் தான் சுயாதீன ஊடக வலிவிப்பின் விஷேட வழித்திட்டத்தான் இந்த டேக் கேர் வழித்திட்டம். பார்த்தீங்கன்னா வீதி விபத்துகளை தடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய பல விடயங்களை வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து தெளிவூட்டி கொண்டிருக்கிறாங்க இந்த வேலைத்திட்டத்தின் மூலமாக. எனவே நாங்களும் வந்து வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானமாக பயணிக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நேரம் அழைப்பில் சொந்தம் அளித்திருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: என்ன
0: பேர்?
1: ஆல்பர்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். அடுத்தாத்து ஆல்பர்ட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, பாத்தீங்களா? சரி, கண்டிப்பா திரைப்படத்தை நீங்க பாக்கணும். சரியா? நல்லா இருக்காங்க. உங்க சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல வீட்டுல எல்லாம்
1: நல்லா இருக்காங்க.
0: சரி, ஓகே. சிறப்பு. சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா? அப்ப நீங்க வேலைக்கு போகலையா? லீவ். சரி, ஓகே. அடுத்த பாடல் யாருக்காக? ஆல்பர்ட்.
1: வசனம்
0: பாடல் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: ரசாதன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: புதுமைகளோடு

என்ன

மாதிரி நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:43 நிமிடம். இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமா இருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். கமல் பிரின்ப மூர்த்தி உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். மோதூர் பட்டித்திரல இருந்து ரெஜினால் புத்தளம் நாவட்காடு இருந்து நிகழ்ச்சி கண்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். நசூர் இணைந்திருக்கிறார். கிண்ணியாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லி இருக்கிறார். கோஸ்லாந்திலிருந்து கிருஷாந்தி இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள், நிகழ்ச்சி கண்டிருக்கிறேன்னு எனக்காக ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. பரமணத்தின் வசீகரன் இருந்திருக்கிறாரு. ஹட்டன்லிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. பாடல் தெரிவுகள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உறவுகளுக்காக அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் திபிகாசாலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். ஸ்டீவன் டெய்லர்ஸ்டா நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. மன்னர்லிருந்து அனிதா இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது இந்த மனு தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை ரம்பா.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா சிக்கு தாத்தா தின்னு தா சிக்கு தின்னு தா சிக்கு தின்னு தா.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஹொரனை அங்குருவா தொட்டு படுகுடு பகுதியில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீப்பரவலில் தீ காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதற்கமைய குறித்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13 உயர்வடைந்துள்ளது. தீ விபத்தில் மேலும் 5 பலத்த தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அடுத்த வாரம் வடகொரியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இரு நாடுகளும் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. சுமார் 7 பின்னர் சீன ஜனாதிபதி ஒருவர் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளும் முதற் சந்தர்ப்பம் இதுவாகும். அணு ஆயுதங்களை கொண்ட தனது அண்டை நாடான வடகொரியாவுடன் இருக்கும் நெருங்கிய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக சீனா மேற்கொள்ளும் முயற்சிகளின் மற்றொரு மைல்கல்லாக இந்த விஜயம் கருதப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோரின் சீன விஜயத்திற்கு சில வாரங்களுக்கு பின்னர் இந்த விஜயம் அமைந்திருப்பது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: வணக்கம் மேடம்.
1: எல்லாம் நல்லபடியா போய் கொண்டிருக்கு மேடம்.
0: சரி, ஓகே, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க.
1: இப்பதான் சாப்பிட்டேன் மேடம்.
0: சரி, என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல்?
1: அடுத்த
0: பாடல் யாருக்காக?
1: இந்த பாடலை கேட்பதற்கு மேடம் அன்பு சகோதரி மாவனல்ல நிஷா அவர்களுக்கும் அவரது குடும்பத்துக்கும், கொழும்பு 14 வரைக்கும் சகோதரி மும்தாஜி பேகம் அவரது கணவர் முகமது சேஷ் செல்லம் ஆளுக்காகவும், கோபுர அனிவாசருக்கும் அவர்களுக்கும், சிரிப்புக்கு சொந்தக்காரி பருத்தூர் அருள்மொழிக்காவும், நீர்கொழும்பு கொச்சிக்கேடை ஈடுநையா அவர்களையும் சேர்த்துக்கொண்டு இந்த பாடலை கேட்போம்.
0: நன்றி.

0: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். நீங்கள் எங்கிருந்தாலும்

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
1: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
2: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
2: ஆட்டியருக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறாங்க.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
4: அனுசரணை. பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருடகால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
8: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
9: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
10: இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
9: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
11: மச்சி போட்டு தாக்கு.
9: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
12: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். மனையிடையுதல் நிகழ்ச்சி அடுத்து இப்போது. வணக்கம்.
1: வணக்கம் ருபீனாக்கா.
0: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்கம்மா? நல்லா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். ஊரெல்லாம் எப்படி இருக்கு? சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: ரொம்ப நல்லா இருக்காங்கக்கா.
0: சரி, சாப்பிட்டீங்களா?
1: நானும்
0: சாப்பிட்டேன். ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு
1: சொல்லுங்க.
0: சரி, ஓகே. ரீசெண்டா வெளியான பாடல்கள் எந்த பாடல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அனைவருக்காகவும்
0: எனக்காகவும் கேட்போம். நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வைக்க அடுத்து ஒரு அருமையான பாடல் இதோ.

பவித்திர உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். புதுமைகளோடும்

உண்மைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 இணைந்திருக்கிறோம். சவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதிகள் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. பேஸ்புக் பக்கமாக இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட வந்து ராகவி இணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிற உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்துதாங்க அப்படின்னு சொல்லி ராகவி இணைந்திருந்தாங்க. அது நேரம் வேடு இணைந்திருக்கிறாரு. அவரும் உறவு சொந்தங்கள் எல்லோருக்காக ஒரு சுபஹிட் பாடல் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. அதே போல எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஞ்சி மங்களம் கிராமத்திலிருந்து செலவண்ணன் அமுதா இணைந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலிருந்து உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்திருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரான அகலும் தமிழ்நாடுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார். பாக்ரையிலிருந்து நிஷா இணைந்திருக்கிறாங்க. சொந்தங்களுக்காக பாடல் பிபி கற்றிருக்கிறாங்க. அதே போல எங்களோட வந்து சரவணா இணைந்திருக்கிறாரு. மீபிடி கந்தையிலிருந்து நிகழ்ச்சி கொட்டிருக்கிறதா சொல்லி பேஸ்புக் பக்கமா இணைந்திருந்தாங்க. இத்தனை சொந்தங்களும் சரி, தொடர்ச்சியாக சூப்பரான பாடல்கள் தயாரா இருக்கு. நிகழ்ச்சி வாயிலாக அடுத்த கேட்க போறது இந்த மனதீரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் நடிகை ரம்பா.

உலகின் நட்சத்திரத்தின் பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்

ஒளிக்கார்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்தும் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்துள்ள அஸ்வின் தயாரா இருக்கிறார். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் என்று சொன்னீங்களே.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சியை இன்றைய தினமும் பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 332.27% பதிவாகியுள்ளது. அதே நேரம் அதன் விற்பனை விலை 342 ரூபாவாக பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்நிலையில் நடப்பாண்டில் இலங்கை சுங்கத்திணைக்களத்தின் வருமான இலக்கான 875.6 பில்லியன் ரூபாவை கடந்து தற்போது வரை 1,143.7 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 31% அதிகரிப்பு என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சேவா தெரிவித்துள்ளார்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: ஓமானில் எண்ணெய் கிணறுக்கு அருகில் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெயின் ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்காசிய நாடான ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதும் நிரந்தர சமாதானத்துக்காக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முன்னேற்றமும் இதுவரை எட்டப்படவில்லை. இந்நிலையில் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதையடுத்து தொடர்ந்தும் வளைகுடா பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் குவைத் விமான நிலையம் மீதும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்நிலையில் தாக்குதலில் குவைத் சர்வதேச விமான நிலையத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நமது அடுத்த மனித்தியாளர் செய்தி அறிக்கையினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: நிமிர்ந்த நடை

நலம் நலமறியாவல் உங்களுடைய நலமறிய எனக்கும் ஆவல். நான் நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். சொந்தங்கள் எல்லாருக்கும் திரும்ப ஒருமுறை சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுது வணக்கங்கள். இணைந்திருக்கிறோம் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியில் இன்றைய ஏராளமான விடயங்கள் காத்திருக்கிறது. இந்திய இலங்கை செய்திகள், உலக செய்திகள், அது மட்டுமல்லாமல் விளையாட்டு செய்திகள், அதோடு குட்டி ஸ்டோரி வித் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி மாலை 5 மணி வரைக்கும் சந்தோஷமாக பயணிக்க போறோம். இது வசந்தம் வானொலியின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சி.

சரி, அப்படி சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக சந்தோஷமான ஒரு பாடல் அப்படியே சந்தோஷமாக ஒழித்து வந்திருக்கிறது. 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் இலங்கையினுடைய இதய துடிப்பேசியோடு சொல்லக்கூடிய உங்கள் வசந்தம் எஃப்எம்இல் உங்களோடு செய்து கொண்டிருப்பது அஸ்வின். போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கும் இன்றைய தினம் நாட்டில் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன மாற்றம், உங்கள் வேலைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் எல்லாம் இந்த இடத்துல இப்போ முழுமையான முழுபுறத்தோடு கிடைக்கிறது. அரசியல் பரபரப்பாக இருக்கலாம், பொருளாதாரம் வேறுதான் இறங்குதா இல்லைன்னு சொன்னா, வானிலை எப்படி இருக்க போது, விளையாட்டை யார் ஜெயிச்சா, முக்கியமான எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தரப்படும். ஃபேக் செய்தி கிடையாது, மிகப்படுத்தல் கிடையாது, நடந்தது நடந்தபடி அப்படி நேர்மையாக சொல்லக்கூடிய எங்கள்கிட்ட போட்டுதாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு நாள் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், இலங்கையிலே கடந்த சில மாதங்களாக தங்கத்தினுடைய விலையானது சற்று ஏற்றிறக்கத்துடன், கடந்த சில மாதங்கள் என்று சொல்றதை விட ஒரு வருட காலங்களாகவே இப்படித்தான் இருக்கிறது. தங்கத்தினுடைய விலை நிலையற்ற தன்மையில தான் நேற்று இறக்கத்தோடு கடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே நேற்றைய தங்க விலையோட ஒப்பிடும்போது இன்றைய தினம் 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 1000 ரூபாயால் குறைவடைந்திருப்பதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,86,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கம் பவுனொன்றுக்கு 3,55,200 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தினுடைய ஒரு கிராமினுடைய விலை 48,250 ஆகவும், 22 கரட் தங்கத்தினுடைய ஒரு கிராமினுடைய விலை 44,400 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையிலே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை 4,441.66 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருக்கிறது. இது முன்னைய விலையோடு ஒப்பிடும்போது 35.60 டாலர்கள் வீழ்ச்சியாக இருக்கிறது. சரி, இலங்கையிலே நேற்றைய தினம் பாரிய அளவில் பேசு பொருளாக இருந்த சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்த ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த முதியோர்லத்தில் ஏற்படக்கூடிய தீ விபத்து. அந்த தீ விபத்தினுடைய பலி எண்ணிக்கை தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. கொரோனை படகுடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 13 உயர்வடைந்திருக்கிறது. சினைகல கெதல்ல முதியோர்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். கடந்த 3 மாலை 5:10 அளவில் இந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. அந்த பகுதி மக்கள் முரடையாக விரைந்து கொரோனா தீயணைப்பு துறையினரோடு இணைந்து தீயை அணைக்க முயன்றிருந்தார்கள். தீ விபத்தில் அந்த மையம் முற்றிலுமாக அழிந்து போயிருந்தது. விபத்து நடந்த வேளையிலே இந்த முதியோர்லத்தில் 72 பேர் தங்கியிருந்தார்கள் என்பதோடு, தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் 10 பேர் கட்டடத்துக்குள்ளேயே பரிதாபமாக தீயில் கருகி உயிரிழந்திருந்தார்கள். இந்த தீ விபத்தில் மேலும் 5 பலத்த காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த இல்லத்தினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் தற்போது காவலில் இருக்கிறார். அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதேவேளை அங்குருவத்து படகுட பகுதியில் தீப்பிடித்து எரிந்த முதியோரிடம் எந்த ஒரு அரசு நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்று சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகை தெரிவித்திருக்கிறார். சரி, அது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வரக்கூடிய கிளீன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக போக்குவரத்தினை ஒழுங்குபடுத்தல், அந்த போக்குவரத்து செயற்திட்டம், வீதி பாதுகாப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சுயாதீன ஊடக வலையமைப்பும் தன்னுடைய அந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இதன் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் தொடர்பாக விழிப்புணர்வூட்டல் செயற்திட்டம் தற்பொழுது முன்னெடுத்து வருகிறது. சரி, நீங்களுமே வந்து வீதியிலே பயணிக்கும் போது சரியான முறையிலே வீதியை கடக்க வேண்டும். மஞ்சள் கோட்டை மட்டும் பாவித்து வீதியை கடக்க வேண்டும். நடைபாதையிலே வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும். அதோடு கார் போன்ற பெரிய வாகனங்களை ஓட்டுபவர்களும் வந்து சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் வாகனத்தை அந்த வீதிகளுக்குரிய அளவுகளுக்கு ஏற்ப வேகத்தில் பயணிக்க வேண்டும். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் போன்ற இப்படியான விடயங்கள், வீதி பாதுகாப்புகளை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடற்கொள்ளி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி, 3.1 கிலோவாட் மோட்டார், 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி, டேவிட் பீரிஸ் இ மொபைலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 011 4 700 550.
4: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
5: அவளோட சிரிப்பு,
4: அவனோட பார்வை,
5: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
7: சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன், அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா?

0: பாலை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

அவள் வருவாளா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா போட்டு தாக்கு நிகழ்ச்சியில செய்திகள் மட்டும் தொடர்ந்து அப்படியே வந்துட்டே இருக்கும். நேருக்கு நேர் திரைப்படத்திலே ஹரிகரனுடைய குரலில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல் அப்படி ஒளி தோய்ந்திருக்கிறது, சந்தோஷமாக கேட்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஜூன் மாதத்துக்கான லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் எதுவும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதன்படி 12.5 கிலோகிராம் அடையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4765 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என, 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயுவினுடைய விலை 1910 ரூபாவாக காணப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறது. 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 890 ரூபாய்க்கு தொடர்ந்துமே விற்பனை செய்யப்படும் எனவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது எரிவாயு பாவிக்கக்கூடியவர்களுக்கு. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. கொழும்பினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட்டிருக்கிறது. இந்த விடயத்தினை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. கொழும்புடைய பிரதான நீர் விநியோக கட்டமைப்பில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. அம்பத்தலையிலிருந்து கொரோனாவை வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயிலேயே இந்த திடீர் தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் 8 மணி வரை பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இதன்படி மொரகஸ் முல்ல ராஜகிரிய நாவல உபயசேகரபுரம் மற்றும் கொரோனாவை நகரசபை அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் அமுல்படுத்தப்படும் என அந்த சபை மேலும் தெரிவித்திருக்கிறது.

450. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே வசந்த மாநிலையின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான பல விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கொரோனாவினுடைய அரசு வங்கி ஒன்றின் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்துச் சென்ற சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் இந்த கொள்ளையின் பின்னணியில் இருந்த ஒரு நபர் யார் அப்படி என்று சொல்லி சந்தேகிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வங்கியில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியரை இருக்கலாம் எனதான் சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் வங்கியினுடைய ஊழியர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். பணக்கொள்ளையின் பின்னரும் கூட அன்றைய தினம் வங்கியில் சில ஊழியர்களுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புகள் மற்றும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கங்களும் விசாரணைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. வங்கியிலிருந்து வீதியில் இருக்கக்கூடிய கட்டடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்புகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த பணத்தை ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்துச் சென்ற வங்கி அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கொரோனை போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பணக்கொள்ளை நடந்த முன்தினம் விடுமுறை பெற்றிருந்த வங்கி அதிகாரிகள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வங்கியுடைய உதவி மேலாளர் மற்றும் ஒரு பாதுகாப்பு ஊழியர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மற்றொரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவிலே சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இன்றைய தினம் காலை கண்டெடுக்கப்பட்ட சூட்கேஸ் ஒன்று மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 35 வயது மதிக்கக்கூடிய ஒரு நபருடைய தலையில்லாத உடல் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த சூட்கேஸுக்கு உள்ளபடி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தின் 4வது நடைமேடையில் இன்றைய தினம் காலை ஒரு பெரிய சூட்கேஸ் நீண்ட நேரமாக அனாதியாக கிடந்திருக்கிறது. ரயில்கள் வந்து சென்ற போதிலும் அந்த சூட்கேஸை உரிமை கொண்டாட யாரும் வராததால் சந்தேகப்படைந்திருந்த பயணிகள் அதுகுறித்து அங்கிருந்த ரயில்வே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசாரை அதிரவடித்த அந்த காட்சி தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் முதலில் அந்த சூட்கேஸில் வெடிகுண்டு ஏதும் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தில் அந்த சூட்கேஸை கவனமாக அவதானமாக திறந்து சோதனையிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை திறந்த போது உள்ளே இருந்த காட்சியை கண்டு போலீசாரே உறைந்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சூட்கேஸுக்குள் ஒரு ஆணினுடைய சடலம் தலையற்ற நிலையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இரத்த கரைகளோடு கொடூரமான முறையிலே வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. பெரம்பூர் ரயில் நிலையம் மற்றும் அதனை சுட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா பகுதிகளையும் போலீசார் தற்போது விரிவாக ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் சென்னை மக்களையும் ரயில் பயணிகளையும் பெரும் அதிர்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறது.

0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்ல பூ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ஹொரனையில் உள்ள அரசு வங்கியொன்றில் 30.5 மில்லியன் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் அந்த வங்கியின் உதவி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி வங்கியின் ஊழியர் ஒருவர் வங்கியின் பின்பக்க கதவினால் தமது 2 கைகளிலும் 2 பணப்பைகளை எடுத்துச் சென்றபோது அங்கு வந்த நபர் ஒருவர் அந்த 2 பணப்பைகளையும் பலவந்தமாக பறித்துக்கொண்டு தப்பியோடியிருந்தார். குறித்த பணம் சம்பந்தப்பட்ட வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பு செய்வதற்காகவே எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வங்கியின் உதவி முகாமையாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய முயற்சியாக தனக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே ஒரு நேரடி சந்திப்பு நடத்தப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி வளாடிமிர் செலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள பகிரங்க கடிதத்தில் ஐரோப்பாவில் நடக்கும் போரின் கவனம் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பும் வரை காத்திருப்பது தவறு என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நேரடி ஈடுபாட்டின் மூலம் மாத்திரமே அமைதியை திரும்ப முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்மொழியப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் காலம் வரை முழுமையான போர் நிறுத்தத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் விளாடிமிர் புட்டின் இந்த அறிவிப்பை நிராகரித்துள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்ல பூ, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த

0: அப்படின்னு சொன்னா போட்டு தாக்க நிகழ்ச்சிகளுங்க எல்லாமே தெரிய வரும். நாட்டுல என்ன நடக்குது, என்ன நடக்க போது, எந்த பொருளோட விலை கூடியிருக்கு, எந்த பொருளோட விலை குறைஞ்சிருக்கு, என்ன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு, என்ன இறக்குமதியில தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சரி, ரெடால் போட்டு தாக்க நிகழ்ச்சிக்கான குட்டி ஸ்டோரி
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, நாங்க பொய்யெல்லாம் பேச மாட்டோம், உண்மையை மட்டும்தான் எப்பவுமே பேசுவோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவரோட கழுதை வந்து ஒரு நாள் பழைய கிணத்துல விழுந்து போயிடுச்சாம். கழுதை அழுதுச்சாம். விவசாயி யோசிச்சார் என்ன அப்படின்னு சொன்னா, கழுது அழுகுது, ஆனா கிணறு வந்து ரொம்ப ஆழம். இந்த கழுதை என்னதான் அழுதாலும் என்னதான் பாசமா இருந்தாலும் அதுக்கு வந்து வயசாயிருச்சு, இதை மீட்க முடியாது, கிணத்தை மூடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஊர்க்காரங்களை கூப்பிட்டு மண் குப்பை எல்லாத்தையுமே வந்து அள்ளி போட்டாராம். ஊர்க்காரங்களுமே வந்து பாவிக்க முடியாத பொருட்கள், தங்களை ஊரில் இருக்கக்கூடிய, தங்களை வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளை எல்லாம் வந்து அந்த கழுதைக்கு மேலே போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மண் அந்த குப்பைகள்லாம் கழுதை மேலே விழவில் கழுதை முதல்ல அழுதுச்சாம், பயந்துச்சாம், ஐயோ அந்த வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டான். ஆனால் அப்புறமா ஒரு விஷயம் ஒன்று பண்ணிச்சு, என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு மேலே விழுகிற குப்பை மண் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தடவையும் உதறி போட்டுட்டு அந்த மண் மேலே அந்த குப்பை மேலே வேறு நின்றுச்சான். ஊர்க்காரங்க மண்ணை கூட கூட கழுதை ஏறி ஏறி கடைசியில கிணத்தோட வாய்க்கை வந்து வெளியே குதிச்சு ஓடிச்சான். எல்லாருமே வாயை அடைச்சு நின்றாங்க. இந்த கதை வந்து பழைய கதையா இல்லையுன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரு கதை மாதிரி தோணலாம். ஆனா இந்த கதைக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, வேலை இல்லை, காசு இல்லை, கடன், கேர்ஃபோல், ஃபேமிலி பிரஷர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. எல்லாமே வந்து நம்மளை புதைக்க வர மண், அழுதுட்டு அதுக்குள்ளேயே புதஞ்சு போறதா இல்லைன்னு சொன்னா அந்த பிரச்சனையை விட்டு அந்த பிரச்சனையை படிக்கட்டா மாத்தி மேலே ஏறுறதா அப்படின்னு சொல்றி நீங்க தான் முடிவெடுக்கணும். வேலை இல்லைங்கிற அந்த மண்ணு விழுந்து அதே காரணமா வச்சு ஸ்கில் கத்துக்கோ, இன்டர்வியூ போ, அந்த மண்ணு தான் உன்னோட உன்னை மேலே கொண்டு வரக்கூடிய அந்த படி அப்படின்றத புரிஞ்சுக்கோ. நீ இப்போ கிணத்துக்குள்ள இருக்கலாம், வேலை தேடுற, பணம் தேடுற நம்பிக்கை கம்மியா இருக்கலாம், ஆனா நினைவு வச்சுக்கோ, உன்னை புதைக்க வர்ற ஒவ்வொரு மண்ணும் நீ வெளியே வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பு. உதறியேறு, கிணத்தோட வாய் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னைக்கு என்ன மண்ணு உதறப்போற அப்படின்றத நீ தான் முடிவெடுக்கணும்.
2: என்னென்ன சொல்றோம் பாருங்க.

நாட்டு நிலவரங்களோடு வசந்தும் பானொலியின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஏராளமான பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மன் பிராங்க்பர்ட் விமான நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய ஜெட் விமானத்தின் முன்பகுதி தரையிறங்கக்கூடிய சக்கரம் எதிர்பாராத விதமாக உள்ளிழுக்கப்பட்டதில் லூப்தான்சா நிறுவனத்தினுடைய பல விமான பணியாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். வியாழக்கிழமை பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் ஒரு நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போது லூப்தான்சா நிறுவனத்தால் இயக்கப்படக்கூடிய போயிங் 787 ரக விமானம் ஒன்றின் முன்சக்கர அமைப்பு உடைந்திருந்தது. இந்த சம்பவத்தில் பல ஊழியர்கள் காயமடைந்திருந்ததாக லூப்தான்சா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் செல்லக்கூடிய இந்த விமானத்தில் பயணிகள் இன்னும் ஏறவில்லை. பல ஊழியர்கள் காயமடைந்து தற்போது மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என லூப்தான்சா ஒரு அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து லூப்தான்சா விமான பணியாளர்களும் தரை ஊழியர்களும் மட்டுமே விமானத்திலே இருந்திருக்கிறார்கள். இந்த விமானம் லூப்தான்சா நிறுவனத்தினுடைய புதிய போயிங் 787-9 ட்ரீம் லைனர் விமானங்களில் ஒன்றாக இருக்கிறது. விமானத்துக்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ஜெர்மன் விமான போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் லூப்தான்சா நிறுவனம் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றன. சம்பவத்தையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு செல்லவிருந்த லெச் 450 விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு சுவாரஸ்யமான விடயம் வெளியாக இருக்கிறது. சீனாவிலே வயதானவர்களின் மக்கள் தொகை அதிகரித்து வருவதை தொடர்ந்து அவர்களை பராமரிக்க ரோபோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இந்த ஆண்டில் சீனாவின் முதியோர் பராமரிப்பு ரோபோ சந்தையினுடைய மதிப்பு 1.47 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விடவும் அதிக மதிப்பை எட்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நவீன ரோபோக்கள் முதியோர்களின் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது போன்ற விவகாரங்களும் பயன்படுத்தப்படவிருக்கின்றன.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
7: அனுசரணை மிகவும் நம்பகமான பயணத்துக்கு செட்டாக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். 3.5 கிலோவாட் மானத்தியால லித்தியம் அயன் பேட்டரி. 3.1 கிலோவாட் மோட்டார். 35 லிட்டர் ஸ்டோரேஜ் வசதி. டேவிட் பீரிஸ் இ மொபிலிட்டியிடமிருந்து. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0114-700-550.
8: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்துடைய போட்டதாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான பல்வேறு விட்ட விடயங்களோடு பயணிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நாட்டில் எதிர்வரும் 8 மற்றும் 9ஆம் 10ஆம் தேதிகளில் சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அதன்படி இந்த திட்டம் 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 74 சுகாதார மருத்துவ அலுவலர் பிரிவுகளில் செயல்படுத்தப்படும் என அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த முயற்சிக்கு காவல்துறை மற்றும் முப்படைகளின் உதவி பெறப்படும் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. டெங்கு பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் நிலம்புகள் இனப்பெருக்கம் செய்ய உகந்த சூழலை பராமரிக்கக்கூடிய நபர்கள் மீது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்திருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கிறது. நாட்டிலேயே நிலவி வரக்கூடிய மோசமான காலநிலை காரணமாக மே மற்றும் ஜூன் மாத ஆரம்பத்தில் விபத்துகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. இலங்கை காவல் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பேரவையினுடைய தற்காலிக தரவுகளின்படி இவை கணக்கிடப்பட்டிருக்கின்றன. அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பெய்திருக்கக்கூடிய கடுமையான பருவமழை, வழுக்கும் வீதிகள் மற்றும் மோசமான காலநிலை காரணமாக முந்தைய மாதங்களை விட இந்த அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மோட்டார் சைக்கிள் சாரதிகளும் பாதசாரிகளும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சீரற்ற காலநிலைகளின் போது சாரதிகள் மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அரசாங்க தரப்பில் உள்ள விபத்துகளை கட்டுப்படுத்த பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய கிளீன் சிறையகங்க வேலை திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக முன்னெடுக்கப்படுகிறது. சுயாதீன ஊடக வேலையமைப்பு தன்னுடைய வீதி விபத்துக்களை குறைக்கக்கூடிய செயல் திட்டத்தை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே மேற்கொண்டு வருகிறது. சரி, அந்த அடிப்படையில் நீங்களுமே வந்து வீதிகளில் பயணிக்கும் போது உங்களுடைய பாதுகாப்பையும் மற்றவர்களுடைய வீதியிலே பயணிக்கக்கூடிய மற்றவர்கள் பாதசாரிகளுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதிப்படுத்த வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. போகும்போது நீங்கள் வேகத்தை குறைத்து பயணிக்க வேண்டும். அத்தோடு தலைக்கவசம் அணிவது, சீட் பெல்ட் அணிவது போன்ற விடயங்களை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் பாதையால் நடந்து செல்பவர்கள், பாதையை கடப்பவர்கள் நீங்கள் அந்த மஞ்சள் கோட்டினை மட்டும்தான் பயன்படுத்தி கடக்க வேண்டும் அப்படின்றதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதசாரிகள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வாகனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கிடையாது, உங்களை பாதுகாக்கிறதுக்காக என்றதை புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நாட்டுல நீங்களும் நல்லா இருக்கலாம், மற்றவர்களும் நல்லா இருப்பாங்க.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 ஜிஐ பைப் சரி ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான்

இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்து முடிஞ்சிருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க உள்ள உடனுக்குடையே சரி உடனே தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க கேளுங்க போட்டு தாக்கு நிகழ்ச்சி அப்படின்றத சொல்லிக்கணும். 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகள்ல வசந்தோட போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரெய்னால முக்கியமான பல விடயங்களோட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வைபவ் சூரியவன்சியனுடைய விளம்பர ஒப்பந்தங்களுக்கான கட்டண கோரிக்கை இரு மடங்காக உயர்ந்திருக்கிறது. IPL 2026 தொடரில் பல சாதனைகளை படைத்த வைபவ் சூரியவன்சி மொத்தம் 5 விருதுகளை வென்றிருந்தார். இதை நாம்

எல்லோருமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையிலே நடைபெற இருக்கக்கூடிய முத்தரப்பு தொடருக்கான இந்தியா ஏ அணியிலே அவர் இடம் பிடித்திருக்கிறார். மேலும் பைபோப் சூரியவன்சிக்கு வருவாய் மற்றும் ஒப்பந்த மதிப்புகள் உயர்ந்து வருகின்றன. இதனை கிரிக்கெட் துறை நிபுணர் ஒருவர் கூறியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருக்காக ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் கேட்கின்றார் என வட்டாரம் ஒன்று தெரிவித்திருக்கிறது. முன்னதாக கிம்ப்ளான் ரெட்புல் போன்ற நிறுவனங்களோடு சுமார் 1 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருந்தார். இதேபோல கூகுள் விளம்பரங்களிலும் கூட வைபவ் சூரியவன்சியனுடைய முகம் இடம்பெற்றிருந்தது. இது சந்தையிலே அதிக முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து அவருக்கு ஆரம்பகட்டத்தில் இருந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இவ்வாறாக ஒப்பந்தம் ஒன்றுக்கு ₹2 கோடி என்பது வைபவ் சூரியவன்சியனுடைய பிராண்ட் வருவாய் என இரட்டிப்பாக மாறியிருக்கிறது என காட்டுகிறது. சரி, அது மட்டுமல்லாமல் இலங்கையிலேயே இடம்பெறவிருக்கக்கூடிய முத்தரப்பு தொடருக்கான இந்திய ஏ அணி நாட்டை அடைந்தடைந்திருக்கிறது. இலங்கை ஏ, இந்திய ஏ மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ ஆகிய அணிகள் பங்கேற்கக்கூடிய முத்தரப்பு ஏ அணி தொடருக்காக இந்திய குழுமானது திலக் வர்மா தலைமையிலே களமிறங்கவிருக்கிறது. இந்த நடப்பு அணியில் IPL தொடரில் சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருதம் என்ற வைபவ் சூரியவன்சியும் இடம்பெற்றிருக்கின்ற இந்த விடயமானது பெரிய எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கிறது. இந்த தொடருடைய இந்திய அணியின் முதல் போட்டியானது ஜூன் 9ஆம் தேதி தம்புள்ளையிலே இருக்கக்கூடிய இலங்கை ஏ அணிக்கு எதிராக விளையாடவிருக்கிறார்கள். தம்புள்ளையில் இந்திய ஏ அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் திலக் வர்மா, ருதுராஜ், கெய்க்வாட், பிரியான்ஸ், ஆர்யா, வைபவ் சூரியவன்சி, ஆயுஷ் பெடோனி, நிசாந்த் சிந்து, சூரியவன்ஸ் செஜ், பிரம் சிம்ரன் சிங், குமார் குசாக்ரா, ஜஸ்தக்பூர் நிகம் மற்றும் கான் அனுகுல் ராய் ஆகியோர் இடம்பெறுகிறார். ஒலிக்க வரக்கூடிய பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து வெளிவிட்டு செல்ல போகிறேன். தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வருகிறார் ஆர்ஜி ஆனந்தி மற்றும் சிவா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்ஜி அஸ்வின்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12. முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் தேவையான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஒத்துழைப்பு வழங்க சீனா தயார் என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்தின் விசேட தேவையுடைய 50 பேருக்கு பெறுமதியான சக்கர நாற்காலிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் கோரிக்கை கமைய குறித்த சக்கர நாற்காலிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார உள்ளிட்டோர் இதன்போது இணைந்துள்ளனர். சீன மற்றும் இலங்கைக்கிடையில் வருடக்கணக்கான சிறந்த நட்புறவு காணப்படுவதாக சீன தூதுவர் கி ஷாங் ஹாங் தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களுக்கிடையில் மாத்திரம் குறித்த ஒத்துழைப்பு கட்டியெழுப்பப்படவில்லை, மக்களிடையேயும் குறித்த பிணைப்பு காணப்படுவதாக சீன தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரானின் ஆன்மீக தலைவரை சந்திக்க கிடைத்தால் அது கௌரவத்துக்குரியதென அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் மாத்திரம் குறித்த சந்திப்புக்கு தயார் என்றும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் முன்னெடுக்கப்படும் சமாதான பேச்சுவார்த்தைகளூடாக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் ஈரானின் புதிய ஆன்மீக தலைவரான மொஜிஜதவா கமேனியை சந்திக்க தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவரை சந்திக்க எவ்வித தேவையும் இல்லாத போதிலும் குறித்த சந்திப்பை கௌரவமாக கருதுவதாகவும் டிரம்ப் தெரிவித்துள்ளதாக NDTV செய்தி சேவை தகவல் வழங்கியுள்ளது. அத்துடன் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு தேவையான சமாதான ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் குறித்த கருத்து ஏற்கனவே அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டில் முழுமையான மாற்றத்தை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது ரூபாய், 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகி. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: Party Mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நேரம் 5:10 ஆகி கொண்டிருக்கிறது. வணக்கம் ஆனந்தி.
2: வணக்கம் வணக்கம் சிவா. நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். 9 வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: ரைட், ஓகே. இன்றைய தினமும் சூப்பரான பாடல்களோடு நாங்க இங்க வந்தாச்சு. நீங்களும் தொடர்ச்சியாக எங்களுக்கு கால் பண்ணுங்க. 0112-1275-0001 அப்படி இல்லாடி 0112-1275-1111
2: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். Facebook பக்கம் போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கோம்.
1: ரைட், உங்களோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யாரு?
3: நான் நிஜாம் பேசுறேன். வணக்கம் ஆனந்தி அக்கா.
2: வணக்கம் நிஜாம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறோம் ஆனந்தி அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும்
2: அட்டகாசமா இருக்கோம். ரெண்டு பேரும்
1: எங்க இருந்து பேசுறீங்க நிஜாம்?
3: நான்
1: கொஞ்சம் வேலையா கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன என்ன கதை? சாப்பிட்டீங்களா?
3: இனி
1: முதலாவது 8 அடி பண்ண.
2: சரி நிஜாம், யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
3: எனக்காவும் உங்களுக்காவும் சிவானன்காவும் எங்களோட கண்ணை தந்த நிஜாம் மச்சான், சாத்தியம் தாத்தா, தப்பா, சைலான், அம்பாஸ், செரின், மற்ற வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும்
2: கேட்கவும்.
3: எனக்கு அப்ப பாட்டு கொடுக்க முடியுமா?
2: என்ன பாடல்?
3: அதுதான் அந்த சத்தியம்ல செல்லுங்க செல்லுங்க செந்து கொள்வோம் இந்த பாட்டு.
2: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: கலகலப்பா எங்களோட பேச முடியும். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் முடிஞ்ச நாங்க தாரத்துக்கு ட்ரை பண்ணுவோம்.

0: சீமராஜா திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:17.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்
3: கிட்ட பயன்.

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5-6.

0: தேசத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக்யா, பாதுகாப்பாக செல்வோம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
0: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாவை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
4: இலங்கையின் 9 மாகாணங்களில்

மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: listening to Vasantham Express. The Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நன்றி
3: நன்றி நன்றி. அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? தெல் தோட்டை. ஓகே, காலையில எல்லாம் நல்லா ஒழுங்கா இருக்கா? விலங்குல
2: அப்புறம்
3: சொல்லுங்க, வேற என்ன புதினங்களாங்க?
2: நன்றி.
3: ரைட், அதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய ஃபேஸ்புக்கும் இருக்கு, அங்கேயும் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். அதே கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா அதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். 9 மணி வரைக்கும் இல்லையா?

0: நல்லதொரு பாடலை கேட்டோம். வசந்தம் தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். 40

0: என்ன செய்ய வேணும் ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
1: எங்க
0: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். எங்கிருந்தால்

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.2
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் த டே ஆக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்.
3: இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை ராம்பா.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் இரண்டாவது மனத்தியாலத்திலேயும் சூப்பர் ஹிட் பாடலோடு நாங்க இந்த மனத்தியாலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம்.
1: 9 மணி வரைக்கும் அணிந்திருக்க பொறிஞ்ச ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்ன அழைப்பினூடாகவும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாமே? வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அப்புறம் சொல்லுங்க முகைதீன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
0: வழியா மழை பெஞ்சிருக்கும், போயிருக்க மாட்டீங்க, ஷேப்ல கதை அடிச்சு சூப்பர் சூப்பர் சூப்பர். எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? சூப்பர். வீடுங்க?
1: வீடு எங்க இருக்கு?
0: ஸ்ரீலங்கால என்றையில.
1: வீடு எங்க இருக்கோ அங்க நான் இருக்கேன். அப்படியா? சரி முகைதீன், சரி அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
0: போன ஷோல போயிட்டே அது.
1: சரி நன்றி, நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
0: நன்றி
1: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 9 மணி வரைக்கும் கால் பண்ண முடியும். அலிக்கவடி தொலைபேசி இலக்கம்
0: 011-2-175-001 அப்படி 011-2-175-111 கால் பண்ணுங்க.
1: பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: அருள் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம்.
1: நேரம் மாலை 6:16.
2: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5-6.

நூற்றுக்கு 3% 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: ஆறு மற்றும் 100 வசந்தம் எஃப்எம் இன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க.
2: 9 வரைக்கும் அணிந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தமேல வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம் நிஷாவா? எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கம் நிஷா. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: என்ன செய்யறீங்க? பாட்டு கேட்டு மேடம்.
1: வேற என்னத்தை செய்யற? என்ன என்ன ஒரே சலிப்பா இருக்கு வாழ்க்கை.
3: என்ன அது
1: இல்ல, வாழ்க்கைய ஒரு சலிப்பா போய் கொண்டிருக்கிற மாதிரி சொல்றீங்களே, அதான்
3: என்ன கதை? இல்ல எந்த சலிப்பும் இல்ல.
1: அப்படி இல்ல, சரி சரி, பதறாதீங்க பதறாதீங்க.
2: சரி, அப்புறம் நீஷா
3: எந்த வசந்தமா விக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருக்கோம்
1: நாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: அப்புறம் சொல்லுங்க நீஷா, ஊர் சைடு எல்லாம் எப்படி?
3: கடும் மழை மேடம்.
2: மழை மழை மழை. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, சமைச்சிட்டீங்களா நிஷா?
3: இன்னும்
1: சமைக்கல மேடம். ஏன் நாங்க சாப்பிடுறதே 10 மணி 11 மணிக்கு கோழி கூறும் ஒரே கோரசா இருக்குன்னா பாருங்க, அப்படியா இருக்கு.
2: சரி நிஷா, அப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: நன்றி.

டாக்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: ரைட், ஓகே. இப்போ நிறைய சொந்தங்கள் எங்களை பக்கமாக கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் இப்ப வந்திருக்காங்கன்னு பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: ஆட்டோ
2: விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க?
3: உங்களுக்கு ரொம்ப நலமா இருக்கேன் சார். எங்க சார்? ரெண்டு மூணு ஒரு வாரமா இல்ல சார். நீங்க
1: யாரு? நானா? ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன். அப்புறம் சொல்லுங்க, நீங்க எப்படி
3: இருக்கீங்க?
1: யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல?
2: அப்புறம் விஸ்வநாதன் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: நினைச்சேன்.
2: சரி சரி விஸ்வநாதன், அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க
1: விஸ்வநாதன்? அவர் போயிட்டாரு, பரவாயில்ல. அவர் கேட்ட எல்லாருக்காகவும் நல்ல பாடல் பாடுறதாக இன்றைய ஸ்டார் ஆஃப் த டே பாடல குடுத்துருவோம். சரியா?
2: ஓகே. இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகை ரம்பா.

the day. The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8. இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னலவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர். பாதுகாப்பாக செல்வோம்.

0: வீட்டு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: ITN-இன் 47 வருட ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் அபிமானத்துடன். 30,000 ரூபாய் வரை அதிகரித்த உரன் நிவாரணம். 1043 பில்லியன் ரூபாய் எனும் சாதனை மிகுந்த சுங்க வருமானம். பதுளை மாவட்டத்தின் சகல கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் மறுமலர்ச்சி பயணத்திற்கு வலு சேர்க்கும் சிரமதானங்கள். ஈரானின் ஆன்மீக தலைவரை சந்திக்கும் கௌரவத்தை பெற முற்படும் டிரம்ப். முத்தரப்பு கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை வந்துள்ள இந்திய ஏ அணி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். வாழ்நாளில் அதுவரை தொலைக்காட்சியை பார்த்திராத இலங்கையர்களுக்கு புதுவித அனுபவத்தை வழங்கி இலங்கைக்கு தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்தியது சுயாதீன தொலைக்காட்சி, அல்லது எல்லோரும் கூறும் ITN, இன்று 47வது ஆண்டு நிறைவை அபிமானத்துடன் கொண்டாடுகின்றது. கொட்டாவ மகள்வராவ வீதியில் உள்ள கட்டடம் ஒன்றிலிருந்து இந்நாட்டு மக்களுக்கு முதலாவது தொலைக்காட்சி அனுபவத்தை வழங்க ஷான் விக்ரமசிங்க, அனில் விஜயவர்தன மற்றும் பாபி கிறிஸ்டி ஆகிய மூவரும் நடவடிக்கை எடுத்தனர். 1979 ஆண்டு ஜூன் 5 திகதி குறித்த நிறுவனம் அரசு உடைமையாக்கப்பட்டது. அன்று முதல் சுயாதீன தொலைக்காட்சி விக்ரமசிங்கபுர எனும் கொழும்பு மாவட்டத்தில் உயரமான இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. சொற்ப எண்ணிக்கையிலான ஊழியர்களுடன் மட்டுப்படுத்தப்பட்ட ஒளிபரப்பை ஆரம்பித்த ITN குறுகிய காலத்திற்குள் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தனது ஒளிபரப்பை விஸ்தரித்தது. இன்றும் தெளிவான ஒளிபரப்பை மேற்கொள்ளும் முன்னோடி அலைவரிசையாக ITN திகழ்கின்றது. வேறு தொலைக்காட்சி சேவைகள் இல்லாத காலகட்டத்திலிருந்து இன்று வரை அபிமானமிக்க ரசிகர்கள் ITN-க்கு வழங்கும் மாறாத ஆதரவு சிறப்புமிக்கது. சிரேஷ்ட ஊடகவியலாளரும் நிர்வாகத்துறையின் முன்னோடியுமான தேவிஸ் குருகே சுயாதீன தொலைக்காட்சியின் முதலாவது அங்கீகாரம் பெற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அன்று ஆரம்பமான இலங்கை தொலைக்காட்சிகளின் அத்தியாயம் இன்று வரை பல்வேறு பரிணாமங்களை பெற்று மாற்றம் பெற்றுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சியின் ரசிகர்களின் பேராதரவை பெற்ற பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டன. தெற்காசியாவில் நீண்டகாலம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி தொடர் என்ற பெருமையை இன்றும் கொண்டுள்ள கோபிக்கடை தொலைக்காட்சி தொடரை இலங்கையில் பார்த்து ரசித்திடாத எவரும் இல்லை என்றே கூறலாம். இசை நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி தொடர்கள் மாத்திரமன்றி புதிய திரைப்படங்களை பார்ப்பதற்கு மக்கள் சுயாதீன தொலைக்காட்சியோடு இணைந்தனர். ஒவ்வொரு வீட்டிலும் தொலைக்காட்சி இல்லாத காலப்பகுதியில் சுயாதீன தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை பார்வையிட மக்கள் அயல் வீடுகளில் ஒன்று கூடினர். மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை மாத்திரமன்றி அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளையும் சுயாதீன தொலைக்காட்சி வழங்க ஆரம்பித்துள்ளது. 1996 ஆண்டு காலப்பகுதியில் உலக செய்திகள், நாட்டு நடப்புகளை சுயாதீன தொலைக்காட்சி வழங்க ஆரம்பித்தது. ஒளிப்பதிவு செய்யப்பட்ட செய்தி அறிக்கையாக செய்தி ஒளிபரப்பு இடம்பெற்றது. குறித்த முறையிலிருந்து மாற்றமடைந்து நேரடி செய்தி ஒளிபரப்பு மாத்திரமன்றி மணித்தியால செய்தி அறிக்கையுடன் நண்பகல் 12 மணி, மாலை 6:30 மற்றும் இரவு 10 மணி என 3 பிரதான செய்திகளை சுயாதீன தொலைக்காட்சி வழங்குகிறது. சகல தொலைக்காட்சி அலைவரிசைகளையும் பின்தள்ளி முன்னோடியாக திகழ்வதற்கு ஒட்டுமொத்த ஊழியர்களின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. நாம் நாட்டு மக்களின் தொலைக்காட்சி அலைவரிசை. எமக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எமது ரசிகர்களே பக்கபலமாக இருந்தனர். 47 வருடங்கள் என்ற அபிமானமிக்க தொலைக்காட்சி பயணத்தில் தரமான நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி தொடர்கள் என்பவற்றினூடாக மக்களின் பேரபிமானத்தை பெற முடிந்துள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பில் லக்ஹண்ட வானொலி மற்றும் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் ஆகிய சகோதர அலைவரிசைகளும் இணைந்துள்ளன. தேசிய தேவைகளை உணர்ந்து எதிர்கால சந்ததியினருக்கு ஊடக அறிவை வழங்கும் வகையில் MMC ITN கேம்பஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் ஊடகத்துறைக்கான விசேட சான்றிதழ் பாடநெறியும் ITN கேம்பஸ் ஊடாக வழங்கப்படுகின்றது. 47 வருட பயணத்தை திரும்பி பார்க்கையில் எம்மை போன்று ரசிகர்களாகிய உங்களுக்கும் நினைவுகள் பல நிறைந்திருக்கும். சந்தையில் உரத்தின் விலை எவ்வளவு அதிகரித்தாலும் சிறுபோக நெல் உற்பத்திக்கு தேவையான 50 கிலோ யூரியா உரம் உடையை 10,200 ரூபாவுக்கு வழங்க உள்ளதாக கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிகரான துங்க தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பாதிப்பின்றி உரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக இப்போகத்திலிருந்து உர நிவாரணத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நெற்செய்கைக்காக தேவையான உரத்தை கமநல சேவை அபிவிருத்தி மத்திய நிலையங்களின் ஊடாக மாத்திரம் விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் 566 கமநல சேவை மத்திய நிலையங்கள் ஊடாக நெற்செய்கைக்கான உர விநியோகத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக ரணதுங்க தெரிவித்தார். உர செயலகத்தின் ஊடாக நாட்டிலுள்ள தனியார் உர நிறுவனங்களிலும் தேவையான உரத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தொடர்ச்சியான உர விநியோகத்தை மேற்கொள்ள விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முதல் கட்டத்தின் கீழ் 48,000 மெட்ரிக் டன் உரம் கிடைக்கப்பெற்றதாகவும் சந்தையில் எந்த அளவு விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் நெற்செய்கைக்கு தேவையான 50 கிலோ யூரியா உரம் உடையை 10,200 ரூபாயினும் உயர்ந்தபட்ச விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். இதுவரை ஹெக்டேயருக்கு 25,000 ரூபாவாக காணப்பட்ட உர நிவாரணம் 30,000 ரூபாவாக நெற்செய்கைக்காக இப்போகத்திலிருந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். சுங்க வருமானத்தை சாதனை மிகுந்த வகையில் அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் இலக்கிடப்பட்ட வருமானம் 875.6 பில்லியன் ரூபாய் எனும் இலக்கை கடந்து 1,143.7 பில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் நமது ஒட்டுமொத்த வருமான இலக்கு 2,206 பில்லியன் ரூபாய் நிதியமைச்சினால் மாதாந்த வருமான இலக்காக பகுதி பகுதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனவரி மாதத்தில் வழங்கப்பட்டிருந்த இலக்கு 160.2 பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட போதும் 235.2 பில்லியன் ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் 3 அளவில் 151.9 பில்லியன் வருமானத்தில் 31.2 பில்லியன் ரூபாவை இதுவரை நாம் ஈட்டியுள்ளதாகவும் ஒட்டுமொத்த வருமானத்தை எடுத்துக்கொண்டால் மே மாத இறுதி வரை திரட்ட வேண்டிய வருமான இலக்கு 875.6 பில்லியன் ரூபாவாக காணப்பட்ட நிலையில் 1,143.9 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் அது 100க்கு 31 வீதத்தை கடந்த வருமானம் என்றும் சுங்க ஊடக பேச்சாளரும் பணிப்பாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டத்தின் சகல கிராம சேவையாளர் பிரிவுகளும் உள்ளடங்கும் வகையில் மறுமலர்ச்சி பயணத்திற்கு வலு சேர்க்கும் ஊவா மாகாணத்தின் மாபெரும் சிரமதானம் எனும் பெயரில் பாரிய வேலைத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய உலக சுற்றாடல் தினத்துக்கு இணைவாக பதுளை புகையிரத நிலையத்தில் குறித்த செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. பதுளை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பதுளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் என்பன இணைந்து 586 சிரமதானங்களை ஒழுங்கு செய்திருந்தன. மொனராகலை மாவட்டத்தில் 319 சிரமதான பணிகளும் ஊவா மாகாண சபையினால் 1,491 சிரமதான பணிகளும் மத்திய அரசாங்கத்தினூடாக 16 சிரமதான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சிறந்த முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள சிரமதான செயல்பாட்டை தெரிவு செய்து பாராட்டி லட்சக்கணக்கில் பெறுமதியான வேலைத்திட்டங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சமத்த வித்யாரத்னவின் எண்ணக்கருவுக்கமைய கிளீன் ஸ்ரீலங்கா செயலக காரியாலயம் பதுளை மாவட்ட செயலகம் ஊவா மாகாண சபை இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தன. இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் தேவையான எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஒத்துழைப்பு வழங்க சீனா தயார் என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தின் விசேட தேவையுடைய 50 பேருக்கு சக்கர நாற்காலிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் கோரிக்கைக்கமைய குறித்த சக்கர நாற்காலிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார உள்ளிட்டோர் இதன்போது இணைந்தனா். சீன மற்றும் இலங்கைக்கு இடையில் வருடக்கணக்காக சிறந்த நட்புறவு காணப்படுவதாக சீன தூதுவர் கி ஷங் ஹாங் தெரிவித்துள்ளார். அரசாங்கங்களுக்கிடையில் மாத்திரம் குறித்த ஒத்துழைப்பு கட்டியெழுப்பப்படவில்லை, மக்களிடையேயும் குறித்த பிணைப்பு காணப்படுவதாக சீன தூதுவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஷங் ஹாங் நேற்று கல்முனைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் ரஹ்மத் மன்சூரின் அழைப்பின் பேரில் அங்கு சென்ற சீன தூதுவர் சீன இலங்கை நட்புறவின் அடையாளமாக சீனாவின் சகோதர பாசம் எனும் துணிப்பொருளின் கீழ் சீன அரசாங்கத்தின் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வைத்தார். கல்முனை அல் அஸ்கர் வித்யாலயத்தின் 500 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும், கல்முனை பகுதியில் உள்ள வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானின் ஆன்மீக தலைவரை சந்திக்க கிடைத்தால் அது கௌரவத்துக்குரியதென அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் மாத்திரம் குறித்த சந்திப்புக்கு தயார் என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் முன்னெடுக்கப்படும் சமாதான பேச்சுவார்த்தையூடாக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் ஈரானின் புதிய ஆன்மீக தலைவரான மொஜதபா கமேனியை சந்திக்க தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவரை சந்திக்க எவ்வித தேவையும் இல்லாத போதிலும் குறித்த சந்திப்பை கௌரவமாக கருதுவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக NDTV செய்தி தகவல் வழங்கியுள்ளது. அத்துடன் ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு தேவையான சமாதான ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு அவசியமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் குறித்த கருத்து ஏற்கனவே அவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டில் முழுமையான மாற்றத்தை வெளிப்படுத்துவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதியுடன் நேரடி பேச்சுவார்த்தையை கோரி யுக்ரைன் ஜனாதிபதி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ரஷ்யா யுக்ரைனை இலக்காக கொண்டு முன்னெடுக்கும் யுத்த நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் யுக்ரைன் ஜனாதிபதி வால்டிமோர் ஜெலன்ஸ்கி குறித்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தத்தில் அமெரிக்கா தலையிடுவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எனினும் யுக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதை ரஷ்ய ஜனாதிபதி நிராகரித்துள்ளார்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கையில் இடம்பெறவுள்ள முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய ஏ அணி இன்று முற்பகல் நாட்டை வந்தடைந்துள்ளது. இலங்கை, இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானின் ஏ அணிகள் இந்த தொடரில் பங்கேற்கவுள்ளன. இந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய ஏ அணியை திலக் வர்மா வழிநடத்தவுள்ளார். முத்தரப்பு தொடரில் இந்திய அணி தமது முதலாவது போட்டியில் இலங்கை ஏ அணியை எதிர்வரும் 9 தேதி தம்புள்ளையில் எதிர்கொள்ளவுள்ளது. இதேவேளை முத்தரப்பு ஒருநாள் தொடரை தொடர்ந்து இலங்கை ஏ மற்றும் இந்திய ஏ அணிகளுக்கிடையிலான 2 பல நாள் போட்டிகள் காலியில் நடைபெறவுள்ளன. இந்த போட்டிகளுக்கான சிவப்பு பந்து கிரிக்கெட் அணி விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: ITN-இன் 47 வருட ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் அபிமானத்துடன். 30,000 ரூபாய் வரை அதிகரித்த உரன் நிவாரணம். 1043 பில்லியன் ரூபாய் எனும் சாதனை மிகுந்த சுங்க வருமானம். பதுளை மாவட்டத்தின் சகல கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் மறுமலர்ச்சி பயணத்திற்கு வலு சேர்க்கும் சிரமதானங்கள். ஈரானின் ஆன்மீக தலைவரை சந்திக்கும் கௌரவத்தை பெற முற்படும் ட்ரம்ப். முத்தரப்பு கிரிக்கெட் தொடருக்காக இலங்கை வந்துள்ள இந்திய ஏ அணி. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த மணித்தியாள செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்த் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உத்தியோகபூர்வ முடிவுகளை பார்ப்போம். கப்புக்கவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2, 16, 46, 54. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எக்ஸ், வெற்றி இலக்கங்கள் 2, 16, 46, 54. சுப்பரலக்கம் 30. மீண்டும் ஒரு முறை சுப்பரலக்கம் 30. கப்ருக முதலாம் கோடி பதிப்பரசு பொது ரூபாய் 2,931 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடி பதிப்பரசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடி பதிப்பரசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,47,21,400 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடி பதிப்பரசு பொது ரூபாய் 2,940 லட்சம். எதிர்வரும் சீட்டில் பின் இளம் மன்னர கப்ருகா சிட்டப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLV ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜெயசம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 4, 1. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 0, 1, 4, 1. ரூபாய் 2,50,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 23 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ரூபாய் 59,94,280 ஆகும். அடுத்த சீட்டிலுக்கான ஜெயசம்பத சிவப்பு நிறாச்சிடப்பட்ட லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 3, 8, 49. மீண்டும் ஒருமுறை வெற்றி இலக்கங்கள் 3, 8, 49. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 41,21,080 ஆகும். எதிர்வரும் சீட்டிலுக்கான பச்சை நிற சௌசரிய திட்டப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLV ஸ்வீபர் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பிரத்தன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 1, 0, 1, 4, 1. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 7, 1, 0, 1, 4, 1. இன்றைய சுப்பரிசு ரூபாய் 204 லட்சம். சுப்பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 36,66,900 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 205 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான இளஞ்சிவப்பு நிற சுக்கிரதன சம்பத லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 12, 33, 38, 49. மீண்டும் ஒரு முறை ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 12, 33, 38, 49. ரூபாய் 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சுப்பரிசு ரூபாய் 36 லட்சம். சுப்பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,73,31,180 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ரூபாய் 40 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான கருநீல நிற ராசி சிஸ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLV ஸ்வீபர் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். அது கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 12, 15, 46. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 1, 12, 15, 46. சுப்பரிசு ரூபாய் 158 லட்சம். சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,30,30,320 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது 562 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான ஊதானிற அத கோடிபதி அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLV ஸ்வீபர் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுப்பபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 21, 22, 25, 62. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து W, வெற்றி இலக்கங்கள் 21, 22, 25, 62. சுப்பகேஸ் திட்டப்பு ரூபாய் 20,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 8, 5, 3, 4. மீண்டும் ஒரு முறை ரூபாய் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 8, 5, 3, 4. இன்றைய சுப்பரிசு ரூபாய் 1,308 லட்சம். சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 64,88,400 ஆகும். அடுத்த சுப்பரிசு பகுதி ரூபாய் 1,312 லட்சம். எதிர்வரும் சீட்டிலுக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்கள் அல்லது DLV ஸ்வீபர் கூடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 14, 48, 67. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கே, வெற்றி இலக்கங்கள் 1, 14, 48, 67. லக்கி சான்ஸ் தலுப்பு ரூபாய் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 5, 0, 6, 3, 5. மீண்டும் ஒரு முறை 5 0 6 3 5. இன்றைய சுப்பரிசு ரூபாய் 132 லட்சம். சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 95,70,400 ஆகும். அடுத்த சுப்பரிசு பகுதி ரூபாய் 534 லட்சம். எதிர்வரும் சீரழிப்புக்கான செம்மஞ்சிநிற சனிதா அச்சிடப்பட்டுள்ளவர்கள் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஊடாக டிஜிட்டல் இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலுத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.
2: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரு.
1: 102.6 102.8
3: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
4: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டியாடா.
3: நகைச்சுவையான பேச்சு பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with RJ Shiva and RJ Ananthi.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கிறீங்க. நேரம் 7:40 ஆகி கொண்டிருக்கிறது. சுபஹிட்டான பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம். 9 வரைக்கும் சந்தோஷமாக நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண முடியும்.
2: இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பார்க்க முடியலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். யாரு?
3: மலர்.
2: விஓயா மலர், எப்படி இருக்கீங்க மலர்?
3: நல்லா இருக்கும் அக்கா.
2: மலர், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க மலர்?
3: இப்பதாக்கா வேலை விட்டு வந்தேன்.
2: அப்படியா?
1: பிரேம படத்துல நடிச்சீங்களா? ஒண்ணு இல்ல. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
2: என்ன சோகம் உங்களுக்கு? என்ன சோகம்னு
3: கேட்டேன்.
2: அப்படியா? சரி சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க மலர்? சொல்லுங்க யாருக்கு?
3: கணவர் 44வது பிறந்த நாள் கொண்டாடுறார். அவரை வாழ்த்துறாங்க மனைவி மலர், தனுஜா சான், தம்பி சந்திரமோகன், அனைவருக்கும்.
2: சரி, வசந்தமைப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா?
3: சரியக்கா.
1: ஓகே, நன்றி.
3: நன்றி. என்ன
1: நன்றி.

நேயர்களின் தெரிவு, நேயர்களின் தெரிவு நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்.

0: பிடிக்கல, உன்னை கட்டிக்கிறேன்.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.
2: Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
3: இறுதி மணித்தாளத்திலேயும் சூப்பரான ஒரு பாடலை போட்டு இந்த மணித்தாளத்தை ஆரம்பிச்சாச்சு. 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ண முடியும்.
4: தொடர்ந்து கால் பண்ணுங்க 01-1-2-775-00-1 இல்லை என்றால் 01-1-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
3: சரி, ஓகே, இப்பவும் அழைப்புல ஒரு நேயர் வந்திருக்கார், அவரோட பேசலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ,
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இது? யார் பேசுறீங்க? லேஷாவா? லோஷா. லோஷா, எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம். உங்க பேரை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ரோசாவா லோஷாவா? அப்பயும் விளங்குறேன்.
4: லோஷா.
5: லோஷா.
3: சரி, ஓகே.
4: சரி, அவரும் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன விட்டு விட்டு கேக்குதே. ஹலோ.
5: ஹலோ.
3: ஓ, சொல்லுங்க.
4: ஹலோ. அப்படியா? சரி, சாப்பிட்டீங்களா லோஷா நீங்க? இனிதான் சாப்பிடணும். சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? வார்த்தை வர மாட்டேங்குதா? அப்படியா? சரி சரி, எல்லாரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். சரியா?
5: சரி,
4: நன்றி. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம். ஸ்டீவன்ஸ் ட்ரெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் இருவருக்கும். அப்புதலை புதுக்காட்டிலிருந்து ரஜினி, லாவண்யா மற்றும் பிள்ளைகளான அனுஜா, கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
3: அதே மாதிரி புவனேஸ்வரன், மங்கேட்கரசி இருவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க. நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அதே மாதிரி செல்வராஜ், ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காரு.
4: சரி, இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல்.

0: 96 streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: சுபைட் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. உங்களுடைய வசந்தம் எஃப்எம்ல
2: இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-275-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
1: ரைட், இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். யாருது?
1: எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கிறோம். அப்புறம் சொல்லுங்க. நன்றி,
2: ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டான்னு கேட்க மாட்டோம்.
2: அப்படியா? சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: குமார் அருள்மொழி, அதுபோல நிறைய இன்டர்நெட்டில வசந்தங்கள் தோன்றிருப்பா விசேஷமா இருக்காங்க.
1: நன்றி.
4: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கட்டு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க உங்க வசந்தம் எஃப்எம்ல.
1: நேரம் இரவு 8:32.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
3: என்ன செய்யே வராது. இதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா,
0: எங்க
3: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க,
5: இப்படி சும்மா பொய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
6: அரே என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
7: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டா.
2: நகைச்சுவையான பேச்சு, பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

streaming in Sri Lanka. Voice of the FM. 102.6, 102.8.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. நேரம் 8:44 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது.
1: இந்த நேரத்தில் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பில் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யானு சொல்லி பார்க்கலாமே. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். அன்பான இரவு, வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம். யாரு?
2: நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜீத்.
0: மஜீத்,
2: ஓ சொல்லுங்க.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க இப்ப இருவர் நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கும் மஜீத். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க?
0: யாரு?
1: இருக்கீங்க
2: கூப்பிடுறேன்.

0: வாழ்த்துக்களும். தொடர்ந்தும் வசந்த நிலாவோடு கலையகத்தில் சங்கர் வந்திருக்கிறாரு. நாங்கள் அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றோம். விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜய் ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமணன் உங்க மூர்த்தி.
1: நன்றி சொந்தங்களே.

நன்றி ஆனந்தி மற்றும் சிவா. நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது சரியாக 9 மணி.

0: இரவுக்காய் காத்திருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒருமுறை வாரத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமை, விடுமுறைகள் வருவதனால் ஏராளமான திட்டங்களை எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. இதை எதை பண்ணணும், இதை எதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பொதுவாக வார இறுதி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, வார இறுதி வர்றதுனால வெள்ளிக்கிழமை இரவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டாட்டத்துக்கான காரணமான ஒரு இரவாக இருக்கும். மற்ற நாட்களில் இருக்கும் அந்த சோகம், தனிமை, இதெல்லாம் மறந்து வார இறுதியை கொண்டாடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காக வசந்த நிலாவில் ஆரம்பத்தில் எப்போதும் போல கொஞ்சம் துள்ளலான பாடல்களோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்களையும் உங்களது விருப்பங்களையும் கூட நீங்கள் பதிவிடலாம். அப்படி பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்காக நானும் தயாராக இருக்கிறேன். பார்ப்போம் நிகழ்ச்சியின் முதலாவது அழைப்பில் இருக்கும் நேர் யார் அப்படின்னு சொல்லி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் நீங்க? யாரு? இம்ராஸ். எப்படி இருக்கீங்க இம்ராஸ்?
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக
0: இருக்கேன். என்ன செய்றீங்க இம்ராஸ் நீங்க?
1: என்ன
0: விளையாடிட்டு இருக்கீங்க? கிரிக்கெட். இப்போ இந்த மாதிரி டைம்க்கு கிரிக்கெட் விளையாடும் போது என்ன மாதிரியான பீட்ல பாட்டு கேட்டா உங்களுக்கு பிடிக்கும்? இடைக்கால சாங்ஸ். சோகமா போட்டா நல்லா இருக்குமா இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டா நல்லா இருக்குமா? அஞ்சு பேர் டீம் இருந்து கிரிக்கெட் விளையாடும் போது சோக பாட்டு கேட்டா டீமும் செத்துரும், மேட்சும் காணாம போயிரும். சரி, ஓகே. அடடா, உங்க ஃப்ரெண்டோட பேர் என்னது? நண்பனின் பேர் என்ன? கேக்கலாமாச்சு? அதாவது ஐந்தாம் தேதி பிறந்த நாள், ஆறாம் தேதி பிறந்த நாள் அவருக்கு? ஐந்தாம் தேதி. சரி, நாங்களும் வந்து எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அவருக்கு. வேற யாரெல்லாம் இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்?
1: வஹாப், ரியான், இர்ஃபான்.
0: சரி, அனைவரையும் சேர்த்துக் கொள்ளலாம். நன்றி அழைப்பு ஏற்படுத்தியதற்கு. சரி, நண்பருக்கு பிறந்த நாள், கொண்டாட்டங்களில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை இரவு அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து நம்மளோட யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? வணக்கம். சரி, அந்த அழைப்பில் ஏதோ ஒரு சிக்கல்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளோட கதைக்கு வந்திருக்கவங்க யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். யார் இது? உதயா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஆ, நானும் நலமாக இருக்கிறேன் உதயா. என்ன செய்றீங்க நீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து வீட்டில் இருக்கீங்களா இல்லை வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் இருக்கீங்களா? என்ன மாதிரியான பாடல் கேட்டா நல்லா இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை இரவு? நல்லா பவர் இம்பாக்டான ஒரு பாட்டு ஒன்று தரவா உங்களுக்கு? ஆ, சொல்லலாமே. யாருக்கு பர்த்டே?
1: நம்ம அக்காட மகன் 12வது.
0: யாரெல்லாம் வாழ்த்துறீங்க அவர? வாழ்த்துறோம். சரியா? சரி, நன்றி. நன்றி அழைப்பு ஏற்படுத்தியதற்கு. சரி, நீங்களும் எங்களோட அழைப்பினை ஏற்படுத்தலாம், உரையாடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்க உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களது விருப்பங்களையும் கூட பதிவிடலாம். எஸ்பிபியின் பாடல் கேட்டிருந்தார் இல்லையா, அதுக்காகவே எஸ்பிபியின் ஒரு பாடல் வரும்போது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சித்ரா.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம இது நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
2: என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன்.
3: ஏன் ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா.
2: எங்க
3: அங்க வந்தேன்னாதான் உனக்கு ஒரு ஞானம் பிறந்து நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: ஒரு அருமையான ஒரு பாடல். அப்படியே உங்கள் எல்லாரையும் ஒரு துள்ளி செய்யில் இறுக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருந்தோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி எங்களோட கதைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைவி சிலக்கங்கள் 0312-775-0031 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்தம் வானொலியின் உத்தியோகபூர்வ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவுகளையும் கூட நீங்கள் பதிவிடலாம். இப்போது அழைப்பில் நம்மோடு வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இது?
1: நிஷா மாவனல்ல.
0: மாவனல்ல நிஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம். தனித்தமா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன் நிஷா. என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் எஃப்எம் கேட்டு இருக்கேன் சார்.
0: ஆஹா, எஃப்எம் கேட்டு இருக்கீங்களா?
1: விட்டி வரையும் கேட்பேன் சார்.
0: விட்டி வரையும் கேப்பீங்க? ரைட். அப்ப விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க?
1: முடிஞ்ச பிறகு வீட்டு வேலை முடிச்சுட்டு திரும்ப கேப் பண்ணிக்கிட்ட மதிய விருந்து அது இது எல்லாத்தையும்.
0: அப்ப உறக்கம் எல்லாம் இல்லையா?
1: உறக்கம் கொஞ்சம் குறவு சார்.
0: அப்படியா? ஏன் அப்படி?
1: அது என்ன பழகிட்டு என்னோட பிள்ளைங்க வெளிநாட்டுல 3 மணியாக்காட்டி எழுந்திருப்பேன் பேசும் வரைக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தூங்கினா தூங்கிலாட்டியும் இல்ல, 5 மணி கொஞ்சம் விடுவேன்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: இப்ப அடுத்து உங்களுக்கு ஒரு பாடல் ஒன்று இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ளலாம்?
1: அனைவருக்கும் போடுங்க பாட்டு.
0: சரி, நன்றியம்மா.
1: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: சரி, அவரை தொடர்ந்து நம்மோட பேச வந்திருக்கு யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் அரபா நகர் பரிதா பேசுறேன்.
0: பரிதா, எப்படி இருக்கீங்க? பரிதா
2: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்க? பரிதா?
0: ஓ, பரிதா. சரி, எப்படி இருக்கீங்க ஃபரிதா? நானும் நலமாக இருக்கிறேன் ஃபரிதா. என்ன செய்றீங்க? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி நன்றி நன்றி ஃபரிதா. சரி, நீங்க என்ன செய்றீங்க?
2: நான் வசந்தம் கேட்டுக்கிட்டேன். பாட்டு?
0: ஆஹா, வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, யாரெல்லாம் என்னது கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
2: என் கணவர் ரத்தல் ஜபார், மகன் இம்தியாஸ், மகள் ருபாயா, சபிதா குட்டி, சம்மன் தொட்ட ஜமீலா, மரச்சோ சத்தார், பேகம், பாயிசா, மறு உங்களுக்காகவும் எனக்காகவும் அருமொழிக்காகவும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி அம்மா, அழைப்பினை ஏற்படுத்தினதுக்காக
2: நன்றி.
0: சரி, தொடர்ந்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கமும் வந்து எங்களோட இணைந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு மகிழ்வோம்.

0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டியோருக்கு எவ்வளவு மக்களையா கூப்பிடுறாங்க.
0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
4: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: சங்கர் கணேஷ் இசையில் பாடும் வானம் பாடு திரைப்படத்திற்காக எஸ்பிபி பாடின ஒரு சூப்பரான ஒரு பாடல். இந்த பாடலின் ஆடியோ விட இந்த பாடலின் வீடியோ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னு சொன்னால் அதில் டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்தி நோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 1 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோடு இணைந்து கொள்ளலாம். அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இரவு வணக்கம் சொல்லி பாலச்சந்திரன் வந்திருக்காரு பசரையூர்லேருந்து. அடுத்ததாக இரவு வணக்கம் சகோதரா வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கிறேன். ஆரையம்பதியிலேருந்து இதய ரத்னம் வந்திருக்காங்க, வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சியோடு பொத்துவில்லேருந்து ஜமால்தீன் வந்திருக்காங்க. அன்பான இனிய வணக்கம் தம்பி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலேருந்து அவனாசி வைஜெயந்தமாலா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ இதமான இரவு வணக்கம், நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். அன்பான இரவு உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் தாங்கள். இந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் சொல்லி யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்கொட வத்தையிலிருந்து தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுக ரமேஷ் வந்திருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அன்பான இரவு நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மும்தாஸ் பேகம் கொழும்பு 14 இணைந்திருக்காங்க. ஹாய் அண்ணா இதமான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு. பண்டாரவளையிலிருந்து வினோ வந்திருக்காங்களாம். அப்புறம் வினோ லதா கிஷாந்தன் ரோஷன் சபினாஷ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து கிளம்பு 5 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் கின்யா மஹரூப் நகர் நசூர் வந்திருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் வசந்த நிலாவில் இணைந்துள்ளேன் மாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலா பெனாட் ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க. செங்கலடி ஸ்ரீமுருகன் எங்கள் அன்பின் கினிய சங்கர் அவர்களுக்கு இனிய இரவு நேர வணக்கங்கள். நாங்களும் குடும்பத்தோடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து செங்கலடி, அம்மன்புரம் சுரேஷ் மற்றும் பருத்தித்துறை அருள்மொழி, பாட்டாளிபுரம் பாக்யராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு எங்களுக்கும் ஒரு இனிமையான பாடல் ஒன்று தாருங்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் வாழ்க வளமுடன். அம்மன்புரம் செங்கலடி சுரேஷ் அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. அம்மா தவமணி, தயாலினி, சாருஜன், செங்கலடி குமார், செங்கலடி ஸ்ரீமுருகன் மற்றும் அழகு சுந்தரம் ஐயா, கல்லடி முகத்துவாரம் புவனேந்திரன், அண்ணாவியார் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காரு. ஏறாவூர் கந்தையா சுதர்ஷனையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெகா ஜெகா வந்திருக்காரு. ஆய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா பெருமாள், அம்மா மகேஸ்வரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்டோட பேஜிலேருந்து போட்டிருப்பாங்க போல இருக்கு. கணவர் ஜெகனுக்காகவும் மகன் அஸ்வின் யஷ்வின் எல்லோருக்கும் சாங் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து மது பூண்டுலோயாலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க தான் இன்றைக்கி இணைந்திருக்காங்க. யார் இன்னும் குறிஞ்சாங்கேணியிலேருந்து அஷூர்தீன் வந்திருக்காரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்லியிருக்காங்க. மகிழ்வான இரவு நேர வணக்கம் நம்பிக்கை கிராமம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு சந்திரா. அவங்க வந்திருக்காங்க. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களோட பதிவுகளை வந்து பதிவிடலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் மீண்டும் ஒருமுறை 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 1 11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்போ நம்மளோட தொலைபேசி அழைப்பில் வந்திருக்கிறது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க? அப்புறம் நாளைய தினம் உங்களுக்கு விடுமுறையா இல்ல வேலைதானா?
1: அடுத்த பாடலுக்காக பாண்டம்பரம் அருள்மொழி சுந்தரம் வயதன் ஈடன் மரத்தூர் சின்ன மகாதேவன் இதய தேவமான மாமநாத மூர்த்தி மனவலையா சோமத்தில் தாயாளன் உமச்சந்தர் பாபு கிருஷ்ணபதன் ஸ்ரீகாந்த் பாபு சின்ன தம்பி கண்டை சங்கத்துறை
0: வணக்கம்.
2: எங்கள் அன்பக்கினிய சங்கர் அவர்களுக்கு இனிமையான இரவு நேர வணக்கங்கள்.
0: வணக்கம். யார் இது?
2: நான் செங்கலடியிலிருந்து ஸ்ரீமுருகன்.
0: ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்ல சோமா இருக்கிறேன். சோமா இருக்கீங்களா?
0: ஓ, நானும் நலமாக இருக்கிறேன். ஸ்ரீமுருகன் சொல்லுங்க, இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு?
2: இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அப்படி கடைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா போயிட்டு
0: மங்களகரமா முடிஞ்சிட்டு. என்ன
2: முடிஞ்சிட்டு? நீ
0: நாளைக்குதான் இந்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எனர்ஜியா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அதான் நாங்களும் தனியாவோட வந்திருக்கோம். சொல்லுங்க, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? அடுத்த பாடல்
2: அவர்கள் படித்த அருமையான பாடலை போட்டு கொடுத்துருக்கீங்க.
0: அடுத்து
2: அந்த வகையில் நானும் பாட்டு சொல்லட்டா?
0: என்ன பாட்டு?
2: இது ஒரு பொன்மாலை போலது.
0: சரி, அடுத்து ஒரு எஸ்பிபி வேற பாட்டு ஒன்று இருக்கு, இதை கேட்கும் போது நான் அதை தாரேன். சரியா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: மனைவி மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன், மற்றது அம்மன்
0: புரேன்,
2: பங்களாவுடைய அழகுந்திரம் ஐயா,
0: பாடல் வரப்போகிறது. இந்த பாடலை கேளுங்க. இதுவும் எஸ்பிபி அவர்கள் அண்ட் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடின பாடல். காதல் பரிசு திரைப்படத்துக்காக இளையராஜாவின் இசையில் வைரமுத்து அவர்களின் வரியில்

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வசந்த நிலா நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் வேகமான துளிசை பாடல்கள் தர்றதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது இந்த நாள் ஆரம்பத்தில் தான் எப்படி இருக்கும், அதுக்காக இதே மாதிரி பாடல்கள் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. போக போக உங்களை அப்படியே சோகத்தில் மூழ்கடிக்கிறதுக்கான இனிமையான சோக பாடல்களுமே உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0112 775 0001 அல்லது 0112 775 111 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக பார்ப்போம் இப்போது நம்மோட இணைந்திருக்கும் சொந்தம் யார் அப்படின்னு சொல்லி. வணக்கம். வணக்கம், யார் இதுமா? நயோமி, எப்படி இருக்கீங்க? ஏன் இந்த சிரிப்பு நயோமி? தெரியவில்லையா? சிரிக்கிறது நீங்க, ஏன் தெரியவில்லை உங்களுக்கு? தெரியல, ஏனோ சிரிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. நயோமி சொல்லுங்க பாக்கலாம், எப்படி போனது உங்களோட இந்த நாள்? பரவாயில்ல,
1: ரொம்ப டயர்டு.
0: ஏன் ரொம்ப டயர்டு உங்களுக்கு? அப்படி என்ன வேலை செஞ்சீங்க டயர்ட் ஆகுற அளவுக்கு? இப்ப ஏன் சிரிக்கிறீங்க அதை சொல்லுங்க. எனக்கு விளங்கல.
1: எனக்கு வேணும்
0: எம்ஜிஆர் சாங். எம்ஜிஆர்
1: சாங்கா?
0: நான் கமல்ஹாசன் ரஜினிகாந்தே தாண்டலையே, அதுக்கிடையில எம்ஜிஆர் சாங்கா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் எடுத்து போடுவேன். எம்ஜிஆர் பாடல்கள் ஏதாவது காரணம் சொல்லிருங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்களோட பாடல்? விலங்கல
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும், ஆனா காரணம் கிடையாதா?
1: இல்ல.
0: சரி, யார் உங்களுக்கு பழக்கி விட்டது இந்த எம்ஜிஆர் அவர்களின் பாடல்கள் கேட்கறதுக்கு? அப்பா. அதுதான் இல்லையா? எப்போல இருந்து அப்பா பழக்கி விட்டார் உங்களுக்கு இந்த மாதிரியான எம்ஜிஆர் பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு?
1: சின்ன வயசுல இருந்து.
0: அப்போ சின்ன வயசுல விலங்கல
1: எனக்கு பிடிச்சது
0: எம்ஜிஆர். யாருக்கு தான் பிடிக்காது, அது என்னமோ உண்மைதான். பட் இருந்தாலும் எம்ஜிஆர் சிறிய வயதுல நீங்க கேட்ட இந்த பாடல் எனக்கு மிக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு பாடல் ஒன்று இருக்கா? சட்டென்று கேட்க

0: சட்டுன்னு கேட்கும் போது எதுவுமே நினைவு கொள்ள மாட்டேங்குது அப்படிங்கிறீங்களா? சரி, நான் நானேட்டா
1: சரி
0: சரி நான் ஒரு வார்த்தைக்கு தான் கேட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டீங்க, தர்றதுக்கு முயற்சிக்கிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? அப்ப நான் நானேட்டாலும் அவருக்கு தானா? நீங்க சொன்னா கேட்டணும் அதானே? ஏழாவது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் சாப்பிடலாம், எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் சாப்பிடலாம். நான் தான் 12 மணி வரைக்கும் இங்க ஷோல இருக்க
1: போறேனே.
0: சரிம்மா, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக? எல்லாரும் இணைத்துட்டு கேட்கலாம், உங்க ஹஸ்பண்டுக்காக கேட்டிருந்தீங்க இல்லையா? சரி, நன்றி நன்றி நன்றி அழைப்பு நேற்று. குட் நைட் குட் நைட். சரி, இரவு வணக்கங்கள் இப்படி மாறி போச்சு. வேகமான பாடல்கள், துளிசை பாடல்கள் வரும்போது அப்படித்தான். அதான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இதுக்காக இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்துறாதீங்க. 10 மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாரையும் அப்படியே அந்த சோக கடலுக்குள்ளே மூழ்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சரி, அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக. இது வந்து நம்மகிட்ட விருப்பமாக கேட்டிருந்தார் இல்லையா, இது ஒரு பொன் மாலை பொழுது பாடல் வேணும்னு சொல்லி, அவருக்காக இந்த பாடல் வருது. பாடல் கேளுங்க, தொடர்ந்து பேசலாம்.

இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ ஒருத்தர் விரும்பி கேட்டிருந்தாரு, அவருக்காக தந்திருந்தோம். வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்போது சரியாக 10:01.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆஹா, என்ன ஒரு மிக மிக அருமையான ஒரு பாடல். டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில், எம்எஸ்வி அவர்களின் இசையில், எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இந்த பாடலின் அருமை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து தருவதற்காக நான் தயாராக இருக்கவே இல்லை. ஆனால் ஒரு சகோதரி கேட்டதின் காரணமாக தான் இந்த பாடல் தந்திருந்தேன். ஆனால் பாடலும் பாடலின் வரிகளும், அடடா, என்ன சொல்வது இல்லையா. கவிஞர் என்றால் கவிஞர் தான், அவரின் வரிகள் என்றால் வரிகள் தான். சரி, இப்பொழுது நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழைப்பு ஏற்படுத்துங்க. 01 2 2 7 5 0 0 1 அல்லது 01 2 2 7 5 1 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லையா, ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்தத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவின் கீழே உங்களோட கருத்துக்கள், விருப்பங்கள், தெரிவுகள், இவை எல்லாவற்றையுமே வந்து பதிவிடலாம். பதிவிட்டால் சேர்த்துக்கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்போது தொலைபேசி நோடியாக யார்? வணக்கம். வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வைக்கலாமே. யார் இது? யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்
1: என்ன?
0: சுரேஷா?
1: நானும்
0: குதூகலமா இருக்கிறேன் நீங்க எல்லாம் வர்றதுனால. சொல்லுங்க பாக்கலாம், என்ன செய்றீங்க? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, 10 மணி தானே, இன்னும் மாசம்
1: அப்படி.
0: சிறப்பு. என்ன செய்றீங்க நீங்க சுரேஷ்?
1: நாங்க மேஜம் வேலை போறோம்னா.
0: எப்படி இந்த
1: காலகட்டத்தில்?
0: சரி, இந்த காலகட்டங்கள்ல வேலைகள் எல்லாம் இருக்கா? காலநிலை எல்லாம் சரி, சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப
1: பழைய
0: பாடல்ங்கிறது வந்து ரொம்ப பழைய பாடல்களா? ஒளிவிளக்கு திரைப்படத்துல என்ன பாடல் சொல்லுங்க? பாட்டு வேணும்
1: அவ்வளவுதானே?
0: இருங்க, நான் தேடி எடுத்து உங்களுக்காக தர முயற்சிக்கிறேன். சரியா? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: அம்மா தவமந்தி,
0: நன்றி சுரேஷ், அழைப்பினருக்கு நன்றி. சரி, சுரேஷை தொடர்ந்து நம்மளோட இன்னும் ஒருவர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆஹா, வாங்க, எப்படி இருக்கீங்க
2: சார்? நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நானும் நலமாக இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க தினமும் கால் பண்ணும்போது என் நலத்துக்கு என்ன குறைச்சல் இல்லையா?
2: பாருங்க சார், எல்லாம் போயிட்டு கோயில்ல என்னென்னமோ வரம் கேட்பாங்க.
0: சரி,
2: நான் போய் ஒரே ஒரு வரம் தான் கேட்பேன் சார்.
0: என்ன வரம்? நாளையில இருந்து நான் ஷோக்கு வரக்கூடாதுன்னா?
2: இல்ல சார், ஒவ்வொரு வசந்த விழாவுக்கும் தாங்கள் தான் சார் வரணும்ட்டு நான் வரம் கேட்பேன் சார்.
0: ஐயா ஐயா, வணக்கம்.
2: நான் ஏற்கனவே சொல்றேன், புது வசந்தத்துல புதிய திருப்பம் ஒண்ணு உண்டாகிடுவாங்க, நீங்க தான் சார் அது.
0: சரி, நன்றி. உங்கள் அன்புக்கும் பாராட்டுக்கும் மிக்க நன்றி. சரியா, இப்ப என்ன செய்றீங்க நீங்க இன்னைக்கு?
2: சார், இப்ப வீட்டுல சார், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல சார். உங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம் சார்.
0: சூப்பர், தொடர்ந்து கேளுங்க. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க
2: சார்? இந்த நல்ல துள்ளிசையா போட்டுக்கிறீங்க, அதுல எனக்கு ஒரு பாடல்ல இரண்டு வரிகளுக்கு சந்தர்ப்பம் தாங்க சார்.
0: உங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பமா? இன்னைக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கல உங்களுக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
2: சரிங்க.
0: சரி, ஆரம்பிங்க.

0: கொஞ்சுவாள்.
1: அப்படியா?
0: பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள். நடந்தனால் மறக்கவே, நடக்கும் நாள் சிறக்கவே, சொர்க்கம் மதிவிலே தொட்டும் அலகிலே, மது தரும் சுகம் சுகம் எதில் வரும்

0: விடுதலை என்னுடைய அன்பு சகோதரர் ஆட்ட விஸ்வநாதனுக்காக கேட்கிறேன்
1: சார். சரி, இப்ப இந்த பாட்டு நான் தரத்தவில்லை, நீங்க பாடிட்டீங்க தானே? சரி, நன்றி நன்றி நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்காக. தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் தந்தாதான் கொஞ்சம் குதூகலமாக இந்த வார இறுதி நகர்ந்து செல்லும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ ஒரு பாடல் வருது, பாடல் கேளுங்க, அழைப்பு ஏற்படுத்துங்க. 01 2 2 75 0 0 1 அல்லது 0 0 1 2 2 7 5 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக்லேயும் போங்க. வசந்தத்தின் பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் பதிவுகளையும் பதிவிடுங்க.

0: என்ன ஒரு பாடல் இல்லையா? ஒரு பக்கம் எஸ்பிபி பாடிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே ஜெயஸ்தாஸ் அவர்களை உள்ளில் திறந்தோம். சரி, சிறப்பான ஒரு பாடல் கேட்டிருந்தோம் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலில் மிக அருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இளையராஜா இசையாக இருக்கட்டும், நம்ம வைரமுத்து அவர்களின் வரியாக இருக்கட்டும், எல்லா ஜெயஸ்தாஸ் அவர்களின் பாடும் திறனாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி இதுக்கு நடிப்பார் பாருங்க நம்ம சிவகுமார் அவர்கள். ஆஹா, இதெல்லாம் ஒரு காலத்துலனா எப்படி நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது பார்த்தது, இப்போல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்காக பாடல்கள் தரணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ பார்த்து நாமளும் மறுபடியும் அந்த பழைய நினைவுகளை மீட்டி பார்த்து கொள்வது தான். சரி, இப்போ நம்மளோட அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். அலையுங்கள் 0112 2 775, 0301 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லையா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை விருப்ப தெரிவுகளை கூட நீங்கள் பதிவிடலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வசந்தகுமார்.
1: ஆமாம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எதிர்பார்த்தீங்களா உங்க பேர் சொல்லுவேன்னு?
1: எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா?
0: ஆமா, எப்படி இருக்கீங்க வசந்தகுமார்?
1: வீட்டில் தான் இருக்கு.
0: ஆ, ஓகே. எப்படி போனிச்சு உங்களோட இந்த நாள்?
1: நாள் நல்லபடியாக போனது, மழையோட.
0: இன்னைக்கு
1: வசந்த நிலா வந்து ஆரம்பம் ரொம்ப அருமையா இருந்தது.
0: ஆஹா,
1: எல்லாம் துளிசை பாடல்கள், டிஸ்கோ பாடல்கள். நான் டிஸ்கோ பாடல் ஒன்று கேட்கட்டா இருந்தேன்.
0: ஆ, கேளுங்க. இல்ல இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இல்ல, இப்ப சோக பாடல் தானே போடுது.
0: அப்படி எங்க சோக பாடல்? நான் சொல்லவே இல்லையே, சோக பாடல் தருவேன்.
1: அப்படியா?
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. வசந்தகுமாரின் விருப்பம் தான் முக்கியம் இங்க, சொல்லுங்க.
1: அப்படியா? தங்கை குருஜிதத்துல வந்து தினம் தினம் உன்முகம்.
0: ஆ, தினம் தினம் உன்முகமா?
1: ஆமா.
0: யாரோட முகம் அது? பாடல் மட்டும் கேக்குறீங்க, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க.
1: சின்ன வயதுல பார்த்த படம்.
0: ஆ,
1: என்ன படம்? ஆனந்த பாபுடைய.
0: ஆ,
1: தங்கை குருஜிதம் படம்.
0: சரி, உங்களுக்காக வந்து அந்த பாடலை தேடி பிடித்து கொண்டு வந்து தருகிறேன். சரியா?
1: நன்றி.
0: யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடலை கேட்பதற்காக தோப்பு குத்து கடையீரன், மக்களை கண்ணு தலைவர்களை கிருஷ்ண பக்தன், நீர் கொழும்பு சாம்குமார், ராஜமாணிக்க ராஜேந்திர, உமாச்சந்திரன், மும்தாஜ் தீர்கா, அருள்மொழி, இசரேஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், அம்மம்பிக்கை, ராசையா, வெளிமட செல்வராம், குவாக்கிட்டி, 500 வீர திட்டம், சுரேன், அலன்குமார், இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி வசந்தகுமார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோடு இன்னும் ஒருவர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
2: நான் அவிசவரை பேசுறேன், குமார் தங்குதுரை பேசுறேன்.
0: குமார் தங்குதுரை. உங்களை எப்படி கூப்பிடுறது? குமார்னு கூப்பிடுறதா இல்ல தங்குதுரைன்னு கூப்பிடுறதா?
2: தங்குதுரைன்னு கூப்பிட்டா நல்லா.
0: தங்குதுரைன்னு கூப்பிட்டா நல்லா. ஏன் அப்படி?
2: எல்லாம் அப்படித்தானே கூப்பிடுவாங்க.
0: அப்படியா? சரி, சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி போனது
2: உங்களுக்கு? நான் நிகழ்ச்சி பார்த்து கேட்டுக்கொண்டு அருமையா இருந்துச்சு இன்னைக்கு.
0: ஆஹா, நன்றி.
2: நான் பழமையான ஒரு வானொலி அபிமானி.
0: நீங்க
2: அன்புக்கும்
0: பாராட்டுக்கும் மிக்க நன்றி. யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
2: நானும் மனைவி நிகழ்ச்சியமான நிகழ்ச்சி கேட்கிறோம். இதே நேரம் ஆத்த விஸ்வநாதன் எட்டியந்தோட்டு, பகத்தூர் நம்மது சின்ன மகாதேவன் மற்றும் வசந்தம் கேட்க உறவுகளுக்காக கேட்போம்.
0: சரி, எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி தங்குதுரை.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. சரி, தங்குதுரையை தொடர்ந்து வந்து நீங்களும் எங்களோட அழைப்பினை ஏற்படுத்தி உரையாடலாம், பாடல் கூட கேட்கலாம். அலையுங்கள் 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியே இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் போங்க. வசந்த நிலாவுக்காக வசந்தம் எஃப்எம்இன் ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுக்கு கீழே உங்களோட விருப்ப தெரிவுகளையும் உங்களது கருத்துக்களையும் உங்களோட விருப்பங்களையும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவிடலாம். இப்போ ஒரு பாடல் வரப்போகிறது. இந்த துள்ளிசை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பாட்டு இல்லைன்னா எப்படி, நம்ம மலேசியா வாசுதேவன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட ஒரு பாடல் ஒன்று வரப்போகிறது. இந்த பாடல் நிறைய பேருக்கு மிக விருப்பமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல, இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பாடல் தானே. பாடல் கேளுங்க, அழைப்பின் ஏற்படுத்துங்க, தொடர்ந்து பேசுவோம்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று

0: நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் எஸ் சாணக்கி அம்மா பாடின ஒரு பாடல் இது. சாணக்கி அம்மா பாடின பாடலா இது அப்படிங்கும் போது தான் பொதுவாக இந்த பாடல் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலின் அந்த காட்சி அமைப்பு தான் கண்முன்னே வந்து போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன் மற்றும் சில்க் சுமிதா அவங்க தான் ஆடியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இது கரெக்டாக இருக்கிற மாதிரியும் இப்போது கேட்கும்போது சாணக்கி அம்மாவா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு அருமையான பாடல். தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க என்னோட உரையாடுவதற்கு. 0312 2 775 0012 அல்லது 0112 2 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் என்னோட அல்லது ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்தில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் விருப்பங்களையும் தெரிவுகளையும் கவிதைகளை கூட பதிவிடலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் அவளாக உள்ளேன். இப்போது நம்மோடு இணைந்திருப்பது யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வைக்கிறேன்.
0: உங்க பேர் சொல்லுங்க திரும்ப. எல்லாம் உங்கள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் தான்.
1: நல்ல ஆறுதல நேரிய கதைக்கிறீங்க.
0: சரி, அப்ப நான் இந்த கதைக்கிற விதம் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்களா?
1: ஓ, கதைக்கிறதுக்காகவே உங்களோட வசந்தன் டிவி வானொலி கேட்கிறோம்.
0: நன்றி. இந்த மாதிரியான ஒரு பாராட்டு இந்த நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக்க நன்றி.
1: நீங்க இப்ப புதுசா கொஞ்ச நாள் தான் வருவீங்க போல இருக்கு.
0: ஓ, இப்ப புதிதாக தான் வரேன் நான். என்ன மாதிரியான பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இடைக்கால பாடல்கள் விஜய் இந்த பாட்டு.
0: ஓ, தளபதி ஃபேனா நீங்க? விஜய்ல என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. இடைக்காலத்துல வந்து கொட்டுப்பட்ட ரோட்டு மேல முட்டை பாரட்டா, நீ தொட்டுக்கல்ல சிக்கன் தாரட்டா, போடவா?
1: அது வேண்டாம்.
0: பாட்டுல மச்சம் வந்தா கூட வேண்டாம் எங்களுக்கு. சரியா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
1: ஆனந்தம்
0: ஆனந்தம் முந்ததடி ஆனந்தி, அதுவா?
1: சரி, விஜயின் பாட்டு எனக்கு எல்லாம் விருப்பம்.
0: விஜயின் எல்லா பாட்டும் விருப்பம் என்ன? ஆஹா, இப்ப இனி படங்கள் வராது பரவாயில்லையா?
1: உனக்காக
0: ஒரு பாடல் தாரேன். சரி,
1: சாப்பிட்டீங்களா?
0: ஓ மாமா, இப்ப 10:40 ஆகிவிட்டதே. சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: என்ன கணவர், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பிள்ளைகள், நண்பர்கள், உங்களுக்காகவும் வசந்தன் டிவி கேட்கிற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்காகவும்.
0: சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் வணக்கம். ஆஹா, இத்தனை நாள் இல்லாத ஒரு பேரானந்தம். இன்னைக்கு கால் பண்றவங்க எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க என்ன. சரி, இன்னும் ஒரு பாராட்டு வருதான்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம். யார் இது? ராஜா, எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி.
2: என்ன
0: பாட்டு?
2: பாட்டுக்கு
0: நிறம் மாறாத பூக்கள் படத்துல என்ன பாட்டு சொன்னீங்க தெளிவா கேட்கல.
2: ஆயிரம் மலர்களே மலருங்கள்,
0: ஆயிரம் மலர்களே மலருங்கள். ஏன் அந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அடடா, அதனால பிடிக்குமா? சரி,
2: அனைவருக்கும்
0: சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. அருமையான பாடல் தெரிவுகள் நீங்க வந்து கேக்குறீங்க. என்னால முடிந்த அளவு தேடி தேடி பாடல்கள் தந்துட்டு இருக்கேன். ஒரு சில பாடல்கள் வந்து தரல அப்படின்னு சொல்லி என்னோட குவிக்க கூடாது. முடிந்த அளவு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கும் போது உங்களுக்காக தருவேன். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோட இணைந்து கொள்ளலாம். வசந்த நிலாவோடு நானும் சங்கர் புஷ்பராஜ். அலையுங்கள் 0312 2775 0001 அல்லது 0312 2775 111 எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக. அடுத்ததா ஒரு பாடல். இந்த பாடல் வந்து இப்போ ஒரு மென்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காது. இந்த பாடல் ரொம்ப முதல்லே எடுத்து வச்சிட்டேன் இந்த பாடல் தரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இருந்தாலும் ஒரு சில ரசிகர்களின் வேண்டுகோளுக்காக, நேர்களின் வேண்டுகோளுக்காக இந்த பாடல் தர முடியலை. இப்போது இந்த பாடல் தரேன். ஆனால் இந்த பாடல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாடல் கேளுங்க, அழைப்பினை ஏற்படுத்துங்க.

இந்த பாடலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். எல்லாமே இந்த மாதிரி துள்ளல் இசை பாடல்கள் தான் வரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு மாதிரியான மெலடியான சாங்ஸ் இல்லை மென்மையான பாடல்கள் விருப்பமாக கேட்குறவங்களும் வந்து அதிகமாக இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவும் வந்து இடைக்கால பாடல்கள் தரத்துக்கும் அது மட்டும் இல்லை இதமான பாடல்கள் தரத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பை ஏற்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களோட தொலைபேசி இலக்கங்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். அழைப்பை ஏற்படுத்துங்க 0112-775-0001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படிங்கிற பாடல் ஒரு நேர் கேட்டிருந்தாங்க சிவா, அவங்களுக்காக தான் அந்த பாடல் தந்திருந்தோம். பூவை உனக்காக திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கும். இப்போதைய நேரம் 11:00. ஒரு நிமிடம்

0: அருமையான பாடல்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பாடல்கள் கேட்குறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா, ஆஹா இந்த மாதிரியான பாடல் கேட்டு எவ்வளோ நாள் ஆகிட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பாடல்கள் உங்களுக்கு நான் தந்துட்டுருக்கேன். அழைப்பு ஏற்படுத்தி நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 2 7 5 0 0 1 அல்லது 0112 2 7 5 1 1 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்கள். அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் கவிதைகள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்து கொள்வதுக்கு நானும் மிக அவலாக இருக்கிறேன். இப்போது தொலைபேசியினோடாக வந்திருக்கிறது யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இரவு நேர வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலே.
0: வணக்கம் மும்தாஸ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். அப்புறம் இன்றைய நாள் எப்படி போகுது உங்களுக்கு?
1: சந்தோஷமா போகுது.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, நிகழ்ச்சி பாடல்கள் எல்லாம் கேட்டீங்களா?
1: பாடல் சூப்பரா இருக்கிறது, உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்களும்.
0: நன்றி அம்மா. அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்து கொள்ளலாம்?
1: ஏதோ பாடலும் தர முடியுமா?
0: தரலாமே. அதுல என்ன இருக்கு, என்ன பாட்டு வேணும்?
1: சந்திரலேகா படத்துல அல்லா உன்னானே படி எல்லாம் நடக்காதுல என்ன பேர் வருவதோ ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு.
0: அல்லா உன்னானே படி எல்லாம் நடக்கும். அப்படியா, எந்த இடத்துல உங்க பேர் வரும்னு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க.
1: அதுல வருது.
0: சரி, அது எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுங்க.
1: வாழும் வரை உன் அந்த என்ன பேர் வரும் நினைவில்லை அந்த பாட்டு.
0: நினைவில்லையா?
1: கேட்டுதான் பாப்பேன்.
0: சரி, இப்போ நான் அந்த பாடலை வந்து தேடி எடுத்து உங்களுக்காக தர்றேன். தந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியா?
1: ஓகே.
0: சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்காம் செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேன். நந்தகுமார் சேர்க்கான், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பரதா, பாத்மா, ரவி, ரகுமா, மருது, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாத், உமச்சா, வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி, குன்பத்தோ, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் மும்தாஸ் பேகம், கொழும்பு 14 இருந்து அப்படின்னு சொல்லிருங்க. நீங்களும் எவ்வளவு வேகம். சரி, நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கும் சொந்தம் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வானொலி பெட்டியின் சத்தத்தை கொஞ்சம் குறைக்கலாமே? கலாவதி, எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: சரி கலாவதி, உங்களுடைய நாள் எப்படி போனது? வசந்தத்தோட போயிட்டு இருக்கு. அப்ப இப்போதைக்கு இந்த நாள் முடியாது இல்லையா? சரி, கலவதி அம்மா யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக? சரி,
2: கலாவதி, தாரதேவு, சங்கநாயகி, சவராஜா.
0: சரி,
2: ஒரு பாடல்
0: அனைவருக்கும் பாடல் கேட்கலாம். நன்றி அம்மா.
2: எனக்கு ஒரு பாடல் தாங்க.
0: என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு பறக்கும் படத்துல திருமணம் வந்ததுல எனக்கு போறாங்க 25 எது வரும்
0: உங்களுக்கா?
2: எங்கள மகனுக்கு.
0: மன்னிக்கவும், திருமணம் வந்ததுல இணைறாங்களா?
2: அதுக்கு இந்த கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கையோடு கை ஏற்றி சொல்லலாமா? அந்த பாடல் தாங்க.
0: கல்யாண நாள் பார்த்து மகனுக்காகவா கேக்குறீங்க?
2: மகனுக்கு.
0: மருமகன் பேர், மகன் பேர் என்ன, என்ன என்ன பேர் அவங்க ரெண்டு பேருக்கும்? சரி, இருவருக்கும் நானும் வாழ்த்துக்களை சொல்றேன்னா. சரியா, அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்யறேன். சரியா,
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நான் இருக்க போறது இன்னும் சிறிது நேரம் தான் உங்க கூட நிகழ்ச்சியில வசந்த நிலாவில். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 2 7 5 0 0 1 அல்லது 0112 2 7 5 1 1 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக எப்போது ஒரு பாடல் இந்த பாடலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாடல் கமல்ஹாசனுக்காக. இந்த பாடல் இது நேரம் வரையும் கமல்ஹாசன் வேற மாதிரியான பாடல்கள் கேட்டிருப்போம். இப்போ இந்த பாடல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் அப்படியே வேற இடத்துக்கு கொண்டு போவார். அதுக்கான மிக முக்கியமான காரணம் ஹரியரன் அவர்கள் தான் இந்த பாடலை பாடுறாரு. ஸோ இந்த பாடலை கேளுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.

0: கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் கேட்டிருந்தாங்க, இந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அந்த பாடலை தந்திருந்தோம். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி என்னோடு உரையாடலாம். அலையுங்கள் 01112 775 001 அல்லது 01112 775 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கத்தினூடாக வசந்த நிலாவோடு பேசலாம். அப்படியும் இல்லைன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் என் உத்தியோகபூர்வமான பக்கத்தில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அந்த பதிவில் உங்களுக்கு விருப்பமான பாடல் தெரிவிப்பில் அல்லது உங்களது விருப்பங்களையும் உங்களது கருத்துக்களையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சியில் நம்மோடு யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். அன்பான வணக்கம் சங்கர். நான் திங்கமணி அனிஃபா.
0: வணக்கம் அனிஃபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறேன். அருமையான வேடிக்கை பாடல்களோட நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக.
0: நன்றி நன்றி அனிஃபா. சொல்லுங்க, அப்புறம் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: எனக்கு ஒரு கவிதை. கவிதைக்கு பொருத்தமாக மலரே ஒரு வார்த்தை பேசி.
0: ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு பாடல்,
1: அருமையான பாடல்.
0: இப்படிக்கு பூங்காற்றல் இப்படிக்கு அனிஃபான்னு சொல்ல போறீங்களா?
1: இப்படி பூங்காற்றல்.
0: சரி, கவிதையை சொல்லுங்க அனிஃபா.
1: கவிதை. காதல் ஒரு தேன் கூடு, அதை கட்டுவது என்பது பெரும்பாடு. சரியாக கட்டினவனுக்கு கொண்டாட்டம், கண்ணாடி போல் உடைத்தவனுக்கு திண்டாட்டம். மலரை கண்டால் வண்டுக்கு ரீங்காரம், உதிரை கண்டால் வண்டுக்கு அகங்காரம். கொண்டாட்டமா திண்டாட்டமா ரீங்காரமா அகங்காரமா, அறிந்து கொள் காதலின் வலிமையை.
0: எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். சரி அனிஃபா, யாருக்காக இந்த கவிதை, இல்ல யாரோட கவிதை இது?
1: இது பொதுவான என்னுடைய உடனே எழுதின கவிதை.
0: ஆஹா ஆஹா. இப்ப அனிஃபாக்கு வந்து காதல் எப்படி, போராட்டமா கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமா?
1: கொண்டாட்டம்
0: தான் இல்லாட்டி வாழ்க்கை திண்டாட்டம் ஆயிருமே வீட்டுல. சரி அனிஃபா, யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: பாடல கம்பஹா அப்துல் மஜி, வத்தல் ஐயா கண்ணு, தோப்பூர் நோடின் சிராஜ்,
0: சரி,
1: மற்றும் செல்வநகர் மொஹைதீன்,
0: சரி.
1: எனக்காக வேண்டியும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காக வேண்டியும் இந்நேரம் நேர்ச்சி காட்டிக்கொண்டிருக்க அனைத்து நேரங்களுக்காக வேண்டியும் கேட்போம்.
0: அனைவருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி அனிஃபா. சரி, அவரை தொடர்ந்து நம்மளோட வந்திருக்கும் சொந்தம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? புன்னகை அரசி அருள்மொழி. சொல்லுங்க. நிகழ்ச்சி முடிவடைய முன்னாடி உங்களுக்கு லைன் கிடைச்சதே சந்தோஷம் இல்லையா?
2: இப்போ
0: உங்களுக்கு ஏஞ்சல் வரக்கூடாதே, உங்களுக்கு எப்படி ஏஞ்சல் வந்தாங்க சொல்லுங்களேன்.
2: பாட்டு
0: விருப்பம் அந்த பாடல் நான் கண்டிப்பாக தருகிறேன், கட்டாயம் தருகிறேன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க? யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க?
2: உங்களுக்காக.
0: சரி, அனைவரையும் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வசந்த நிலாவில் நான் ஒரு மாதிரி ஒரு சோகமான பாடல்கள் தரலாம் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாலும் இன்றைய நாளில் உங்களிடமிருந்து வந்த வேண்டுகோள்கள் அல்லது உங்களோட விருப்பங்கள் கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு பாடல் தருகிறேன். இந்த பாடலை வந்து கெட்டு மகிழுங்க, கெட்டு மகிழ்வதோடு தொடர்ந்து என்னோட அழைப்பினை ஏற்படுத்தி பேசுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல்.

0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்கள் தெரிவுகளும் என் தெரிவுகளும் இணைந்து அதிகப்படியாக நீங்கள் கேட்ட பாடல்களை தான் தந்து கொண்டிருக்கிறேன். இந்த இரவு, இந்த வசந்த நிலா முடிவதற்கு இன்னும் சரியாக 20 நிமிடங்கள் இருக்கின்றது. அந்த 20 நிமிடங்களில் உங்களோடு கதைப்பதற்கும் உரையாடுவதற்கும் பேசுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். அளவில் ஏற்படுத்துங்கள். 011-2-775-0001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மஞ்சந்தருவா கவிக்கோ பசீர், அன்பு அறிவிப்பாளர் சங்கர் அவர்களே.
0: பசீர் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரி பசீர், எப்படி இருக்கீங்க?
1: ஓ, இறைவன் அருளால் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய அறிவிப்பு துறையும் சிகரத்தை தொட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
0: நன்றி, நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும். என்ன செய்றீங்க நீங்க?
1: தற்பொழுதுதான் கொஞ்சம் ஓப்பாக இருக்கிறேன்.
0: எங்க வேலை செய்றீங்க நீங்க?
1: நான் வந்து சுய தொழில்தான். நாடு முழுக்க செல்வது.
0: நாடு முழுக்க வியாபார நோக்கத்துக்காக போறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: என்ன மாதிரியான வியாபாரம் செய்றீங்க நீங்க?
1: வியாபாரம் என்று சொல்லும் போது வாசனை திரவியங்கள், அதாவது வந்து ஆயுர்வேத மருத்துவ வசதிகள், அப்படி பாரம்பரியம்.
0: ஆஹா, பாரம்பரிய முறைப்படி வாசனை திரவியங்களையும் வந்து மருத்துவ இதுகளையும் கொண்டு போறீங்க நீங்க?
1: ஆமா.
0: சரி, இப்போ வசந்தம் வானொலி பக்கம் எப்பயாவது வருவீங்களா?
1: வசந்தம் வானொலி பக்கம் தான் மிக கூடுதலாக வாரது.
0: அப்படியா?
1: அண்மையிலும் உங்களோட உரையாடினேன்.
0: இல்ல, வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே வெளியில ரெண்டு வாசனை திரவிய மந்தல்களை வைத்திருப்பேன்.
1: உங்களுடைய அன்பு ஆதரவு இருக்கும் வரை என்னுடைய அன்பு ஆதரவு நிச்சயமா இருக்கும். நிச்சயமா உங்களை மீட் பண்ணுவேன், சந்திப்பேன்.
0: என்னோட அன்பு ஆதரவும் உங்க எல்லோருக்குமே எப்பவுமே உண்டு.
1: நிச்சயமா உண்டு. ஏன்னா உங்களோட அந்த குரல் வளம் வந்து என்னை ரொம்ப கவனித்த தம்பி பிரதீபன், அன்பு நண்பன் டிஜே நந்த் அவர்கள், நிறைய நண்பர்கள் கிருபா, இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள், அபுல் நானா, இப்படி நிறைய பெண்கள் ஆண்கள் என்று அறிவிப்பாளர்கள் இருக்கு. அத்தனை பேரும் ரொம்ப அன்பு
0: நான்
1: உண்மையில. அதாவது இப்ப உங்களுடைய ஒழித்த பாடல்கள் குறுகிய பாடலை தான் கேட்டேன். கடல் அலை வந்தால் மனதுக்கு உளைச்சல், காதல் வந்தால் விழுக்கி அலைச்சல் என்ற அடிப்படையில தான் இந்த பாடல் வரைகள் அருமையாக இருந்தது.
0: ஆமா ஆமா, உண்மைதான் இல்லையா?
1: உண்மைதான்.
0: அடுத்த ஒரு பாடல் இருக்கு, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள?
1: ஒழிக்கும் பாடலை எனது அன்பு நண்பன் செங்கலாடி ஸ்ரீமுருகன், சகோதரி அருள்மொழி, சகோதரி ராஜேஸ்வரி, வழக்கறிஞர் இப்னு ஹுசைன், டாக்டர் அப்துல் ஜப்பார்,
0: சரி
1: அனைத்து நண்பர்களுக்காகவும் உங்களுக்கு மேக்கமாகவும் முடிந்தால் இந்தியன் திரைப்பட பாடலை தர முடியுமா?
0: தரலாமே. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பச்சை கிளிகள் தோளோடு.
0: ஆஹா, பச்சை
1: முடிந்தால் அந்த பாடலை தாருங்களே.
0: தருகிறேன், தருகிறேன். சரி, நன்றி அழைப்பினை ஏற்படுத்தியதற்கு.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. சரி, அவரை தொடர்ந்து நம்மோட யாரெல்லாம் பேஸ்புக் பக்கம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். இனிய அன்பான இரவு வணக்கம். வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு அன்பான ஓர் உறவுக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க ஹட்டன்ல இருந்து. இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். அவர் சாதாரணமா வரல. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவள் எழுதிய வரிகள் எல்லாம் ஒரு முறை என்னை உரசி பார்க்குது. இந்த காதல் நினைவுகள் பௌர்ணமியாய் என் மன அறைக்குள் அரங்கேறும் போது அவளின் அழியாத சுவடுகளை அழிக்க முடியாமல் என் காதல் அரங்கேறுது அவளின் நினைவுகளை மட்டும் தாவிக்கொண்டு. ஆஹா அப்படின்னு ஒரு கவிதையும் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் அன்பான இரவு வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான் அவிசாவில்லை. பென்ரித் எஸ்டேட்லேருந்து வந்து உதயா வந்திருக்காங்க, மற்றும் மனைவி சந்திரிகா, பிள்ளைகள் மினுஷாக்காகவும் அப்பா கணபதி பிள்ளை, தரணிகளோ சேர்ந்த உடபாகியை சேர்ந்த தம்பி சந்திரமோகன் மற்றும் அங்குள்ள நண்பர்களுக்காகவும் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம், எப்படி சுகம் உங்களுக்கும் முகநூல் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் வந்திருக்கா? சங்கானையிலிருந்து கனகரத்னம் ஐயா அவங்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரில்வான் வந்திருக்கார், ரில்வான் ஹர்ஷ் வந்திருக்காரு. ஹாய் அண்ணா, சாங் சூப்பராக போயிட்டுருக்கு. எனக்கு எஜமான் படத்திலிருந்து நிலவே முகம் காட்டு பாடல் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அவருக்காகவும் அந்த பாடல் தரலாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்காங்க. இரவு வணக்கம் அண்ணா, அருமையாக இருக்கின்றது பாடல் தெரிவுகள், வாழ்க வளமுடன் அண்ணா அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. கிருஷ்ணனை தொடர்ந்து கொஸ்லாந்தி கிருஷ்ணகாந்தி, இனிமையான இரவு வணக்கம் சொல்லி வந்திருக்காங்க. வணக்கம் அம்மா, அன்பான இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க பட்டித்திடல இருந்து. அதோட இரவு வணக்கம் சொல்லி இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கண்ணா வந்திருக்காங்க. சரியா, இனிகத்தேனியிலேருந்து கண்ணா அவங்க வந்திருக்காங்க. இன்னும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க எங்களோட ஃபேஸ்புக் தளத்தினூடாக. நீங்களும் இருக்கும் இந்த கொஞ்ச நேரத்தில் அழைப்பினை ஏற்படுத்துங்க, பேசலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் பக்கம் வந்து உங்களோட விருப்ப தெரிவுகள் அல்லது கருத்துக்களையும் கூட தெரிவிங்க. இப்போ அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் ஒன்று ஒலிபரப்பாக போகுது. இந்தியன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8

ஒலிக்கும் இந்த பாடலுடன் நானும் இன்றைய வசந்த நிலா நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் வந்து சங்கர் புஷ்பராஜின். ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். உறவுகளை இன்றைய தினம் அழைப்பினை ஏற்படுத்தியவர்களுக்கும் முகப்புத்தகத்தினூடாக இம்மொழி இணைந்து கொன்ற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த இரவு உங்களுக்கு ஒரு இனிய இரவாக அமையட்டும்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறோம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண், அவள் சோர்வு இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

0: நீங்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: நேரம் காலை 5 மணி 1 நிமிடம்.

வசந்தம் சொந்துங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிட்சமிக்க நாளாகவும் மலர்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டு கீழே நீங்க யாருக்கெல்லாம் இந்த காலை பொழுதில் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களோ அந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டால் அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரா இருக்கேன் என்பதையும் நினைவுபடுத்திக் கொண்டே 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.

வாழ்த்து. சந்தோஷமாக சந்தோஷ் சரண் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா காலை 5:18 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். மகாயக்கா அன்பான காலை நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வசந்தகுமார், தோப்பூர் அனிபா மற்றும் ஈதன், குணசீலன், செம்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி, மகள் மற்றும் வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. எட்டியாந்தோட்டையிலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி மற்றும் வினிதா, மணிமாறன், கோபால், வின்சீட்ல இருக்கும் குவாரி, கந்தசுவாமி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் கேந்தரியிலிருந்து ராசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மனைவி பத்மினி மற்றும் தினு, சசான், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இப்போது பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கொஸ்லந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். மகன் இருக்ஷனையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, தோரா மற்றும் லக்ஷான், சத்தான், தொண்டைமான்புரம், கொட்டகலை, வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று காளிமுத்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பாலச்சந்திரன் பசரையூரிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்த நாள், சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு காலை நேர வணக்கம். ஹட்டன் கம்பளியிலிருந்து தங்கசுந்தரம், கொட்டகலை சேமியாபுரத்தை சேர்ந்த திவாகரன் மற்றும் துஷ்யந்தினி நாளைய தினம் திருமண பந்தத்தில் இணையிருக்காங்களாம். அவர்களை முன்கூட்டியே வாழ்த்துறதா வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. வசந்தமேப்பம் சார்பாக அவருக்கு அன்பான திருமண நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் அனைத்து வசந்த வானொலி சொந்தங்களுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கரைப்பத்தனை ராமநாதன் கீதீஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி ரெஜினோல் மற்றும் சுபாசினி, நிவேதா, மேக்னா, டியோன், நாவட்காடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கொட்டகலை டிரைட்டன் சாந்தியாகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. காலை நேர வணக்கம் என்று சொல்லி பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775 மற்றும் 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் உங்களுடைய அன்பான உறவு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். 102.6, 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு.